0: 6476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18ஆம் தேதி சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி,
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
2: 416-900-4599. Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum. Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908
5: புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000. 416-446-4000.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: மிசசாகா முன்னாள் நகர முதல்வர் பானி கிராம்பி மீண்டும் நகர முதல்வர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். வரும் நகராட்சி தேர்தலுக்காக இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ள அவர், 2014 முதல் 2024 வரை மிசசாகா நகர முதல்வராக பணியாற்றியவர், பின்னர் ஒன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். தற்போது மீண்டும் அப்பதவிக்காக போட்டியிடும் அவர் தற்போதைய நகர முதல்வர் கரோலின் பாரிஷை எதிர்த்து களமிறங்கவுள்ளார். மிசசாகா நகராட்சி தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் 26 நடைபெறவுள்ளது.
3: மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என 6 தமிழ் பேசும் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும், புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்பட வேண்டும் மற்றும் காணி விவகாரம் தீர்க்கப்பட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் இதன்போது முன்வைக்கப்பட்டன. இதில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தமிழ் அரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியவற்றின் தலைவர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர்.
2: ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா தன்வசப்படுத்த வாய்ப்புள்ளதாகவும், இந்த முக்கிய நீர்வழியை பாதுகாத்து நிர்வகிப்பதற்கு பிரதிபலன் பெறும் நாடுகள் அமெரிக்காவுக்கு பணம் செலுத்த வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அனுமதியின்றி கப்பல் போக்குவரத்து இடம்பெற்றதாக கூறி ஈரான் கடந்த சனிக்கிழமையன்று இந்த கடல்வழியை மூடியதுடன் அங்கு அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் ஏற்படும் வரை போக்குவரத்துக்கான அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Stephen 102.7.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார்,
2: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
3: 4704804 மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
8: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
9: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்

0: நேரம் 8:45 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃப் எம்மின் நம்ம ஒரு ஈவினிங். இந்த நேரத்தில் விறுவிறு விளையாட்டுச் செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.
1: ஃபிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
2: எட்டு மணி 45 நிமிடம். இந்த வேளையில் விறுவிறு விளையாட்டுச் செய்திகளில் முதலில் ஃபீவாவில் இருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஃபீவா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இந்த வேளையில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள், அதே நேரம் இங்கிலாந்து அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கிறது. நாளைய நாள் 3 மணிக்கு பிரான்ஸ் ஸ்பெயின் மோதுகின்ற போட்டியும், அதைத் தொடர்ந்து அடுத்த அரையிறுதி ஆட்டமாக புதன்கிழமை சரியாக 3 மணிக்கு இங்கிலாந்து அர்ஜென்டினா மோதுகின்ற போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. இறுதி போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 19 தேதி 3 மணிக்கு இந்த இறுதிப் போட்டி இடம்பெறப் போகிறது. இந்த ஆண்டுக்கான உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளாக இதுவரை விம்பிள்டன் போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. விம்பிள்டனுடைய பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசினுடைய லிண்டா நோஸ்கோவா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கின்றார். இறுதியில் சக வீராங்கனையாக இருக்கின்ற கரோலினா மொசோவை இவர் தோற்கடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று இன்னொரு பக்கம் இங்கிலாந்தினுடைய விம்பிள்டனில் வந்து ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் போது இத்தாலியினுடைய சின்னர் தொடர்ந்து முதலாம் இடத்தில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அவரும் விம்பிள்டனில் வந்து சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தொடரில் 2வது முறையாக இவர் சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கின்றார். ஜெர்மனியினுடைய அலெக்சாண்டர் ஷ்ரேவேவை தோற்கடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 3வது இடத்திலிருந்து 2வது இடத்துக்கு இவர் முன்னேறி இருப்பதையும் காணலாம். வரலாற்று சிறப்பு மிக்க லார்ட் டெஸ்ட் தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 185 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 170 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. 115 என்ற முன்னிலையோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளை இழந்து 341 ஓட்டங்களை பெற்ற ரீதியில் அதை டிக்ளேர் செய்திருந்தது. இங்கிலாந்தை காட்டிலும் இந்திய அணி 456 ஓட்டங்கள் முன்னிலை பெற்ற வேளையில் 457 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இங்கிலாந்து அணி 186 ஓட்டங்களை எடுத்து ஆட்டமிழந்த பொழுது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த அற்புதமான வெற்றி இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லியும், ஸ்ருமதியினுடைய நிதானம், ஜஸ்திகாவினுடைய அபாரமான சதம், கிராந்தியினுடைய 5 விக்கெட் சாதனை ஆகியவை இந்த தருணத்தில் மேலும் சிறப்பாக்கி இருக்கின்றது என்று சொல்லி சச்சின் பெண்கள் அணிக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். சென்னை அணியின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் விலகி இருக்கின்றார். கிரிக்கெட் லீக் தொடரில் சென்னை அணி தலைமை பயிற்சியாளராக நியூசிலாந்து முன்னாள் வீரர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து கடந்த 2008 நடந்த முதல் சீசனிலிருந்து சென்னை அணியின் வீரராக இவர் நியமித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது இதிலிருந்து இவர் விலகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தென்னாப்பிரிக்காவினுடைய சென்னை அணியிலிருந்தும் அவர் விலகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு எதிரான போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. ஒரு நாள் போட்டி, அதே நேரம் நியூசிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான 2வது ஒரு நாள் போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. முதலில் மேற்கிந்திய தீவுகள் துருப்பிடித்தாடியிருந்தது. 138 ஓட்டங்களை 50 ஓவர்களில் பெற்றிருந்தது. இந்த அணியின் சார்பாக ஜோன் கேம்பல் 43 ஓட்டங்களையும், அதே நேரம் அமீர் ஜாங்கோ 24 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். ஜேரன் லெனக்ஸ் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். பதிலளித்த நியூசிலாந்து 32வது ஓவரில் வெற்றியை பெற்றிருந்தது. 141 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 5 விக்கெட்டுகளை இழந்து அணியின் சார்பில் ஆட்டமிழக்காமல் விக்கெட் காப்பாளர் டாம் லாத்தம் 37 ஓட்டங்களையும், டேரில் மிச்சல் 28 ஓட்டங்களையும், வில் ஜாங் 28 ஓட்டங்களையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். மேற்கிந்திய தீவினுடைய ஹாரி பியர் 2 விக்கெட்டுகளையும், அதே நேரம் அல்சாரி ஜோசப் மற்றும் குடகேஷ் முட்டி ஆகியோர் தலா 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார்கள். அது இன்றைய நாளினுடைய விறுவிறு விளையாட்டுச் செய்திகள் கேட்டிருந்தோம். 30 டிகிரி செல்சியஸ் 35 ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: 8:53 35°C 35°C நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. வார நாட்களில் 7:00 தொடக்கம் 9:00 வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் அலைகளில் நம்ம ஒரு நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிறைய விஷயங்கள், செய்திகள், புதினங்கள், பாடல்கள், அது மட்டுமில்லாமல் உங்களுக்காக நாங்கள் 8:00 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டி நிகழ்ச்சி, இப்படி நிறைய விஷயங்களோடு இந்த 2:00 இரவு பொழுதும் கூட சந்திக்கிறது. இன்றும் இனிதே நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம்.
1: இனிதே நிறைவு செய்வதற்கு முதல்ல ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு நாங்க நிறைவு செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கிறோம். சஞ்சீவ்,
0: நீங்க யோசிச்சதுக்கு சொல்லுங்க. அப்படின்னு ரெண்டு விஷயம்
1: அப்படின்னு, டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அதே நேரம் காலநிலையை பொறுத்தவரையில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நாளைய நாளில் வந்து 40°C தாண்டுகின்றது. அதே நேரம் காலை பொழுதை பொறுத்தவரையில் அவ்வாறு அமைய போகின்றது என்று சொல்லி சொன்னால் 26°C 33°C இருக்கும் உடல்நிலை. நாளை மதியம் 37°C உடல்நிலையாக இருக்கப் போகின்றது. இன்று இரவு 24°C உடல்நிலை 29°C ஆக இருக்கும் என்று சொல்லியும் சுற்றுச்சூழல் கனடா அறிவுறுத்தி இருக்கின்றது. எனவே அந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் எங்களோடு பயணித்து உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இன்று இரவு காற்றிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே,
0: செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: நன்றி நேர்களே, வணக்கம்.

0: உங்கள் இஸ்டெஃபம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இஸ்டெஃபம் 102.7
2: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூலை 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, ஜூலை 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
1: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்மரி முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23-24-25-26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1-2-3 4 நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி, 416-455-3514, 416-455-3514.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
7: FM 102.7
6: East FM.

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4370-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: The station with the best music.
5: It's East FM.
6: Feel the power. Feel the bass. 102.7 FM.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: வாவ், அது அப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி
4: மகோத்சவ பெருவிழா ஜூலை 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, ஜூலை 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசித்தி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirupor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
0: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080 4-446-4080.
10: பாட்டுக்கரு பண்பலை 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை east fm.ca.
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள் ஹாட்லைன் 647-600-5297
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450 தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450
4: Primal Toyota Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Primal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை குறைந்த வட்டி வீதம் சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough 416-720-7439
6: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம். July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம். July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம். 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா. 26 ஞாயிறு காலை தீர்த்தம். 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம். 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் 635 மிடில்ஃபீல்ட் ரோட் ஸ்காப்ரோ 416-321-6104
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Scarborough
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 Cash Point
8: எத்திசையும் எங்களிசை East FM 102.7

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ. 416-841-5301.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
4: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டெப்பன் 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 4163322989 some conditions may apply
2: High Five Barbershop சிறந்த சிகை வல்லுநர்களால் men's and kids-க்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும் பியர்ட் லைன் அப் பியர்ட் ஷேவ் ஃபேடிங் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஹேர் கலரிங் ஃபுல் ஃபேஷியல் கோல்ட் ஃபேஷியல் ஃபேஸ் கிளீன் அப் ஹெட் மசாஜ் நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன ஹை ஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும் மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும் ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர்ஷாப் Ramesh 437-243-1719
3: 437-243-1719 வல்முரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம் July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும் 1819-322-1379
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 July 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்குகள் பாரம்பரிய உணவுச் சாவடிகள் வணிகச் சாவடிகள் விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம் அனுமதி இலவசம் பார்க்கிங் இலவசம் July 17, 18, 19 மார்னிங் சேரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 416-757-2006
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம் புதிய வீடு வாங்குவது முதலீட்டு சொத்து வாங்குவது உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது தகவல்களுக்கு அபி செல்வம் CIBC மோட்கேஜ் அட்வைசர் 416-821-0462-416-821-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0
5: East FM 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்மரின் முருகன் தேர், மொன்றியல் சுற்றுலா ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514, 416-455-3514.
1: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarryo licensed builder with Tarryo on warranty. Lakme Home Sync 416-788-2426.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908
10: 5656 4169085656.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

எங்கள் எண்ணம் உறுதியாக இருந்தால் நாம் எண்ணியபடி உயர்ந்து விட முடியும். எண்ணமே வாழ்க்கை. நல்லதை எண்ணுவோம், நல்லதாக சிந்திப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் மார்ச் 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
5: Happy என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு

0: சந்தோஷம்.
1: டிவிஎஸ் கார்கோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் கார்கோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
3: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் கார்கோ.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம். லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
5: தில் தில் தில் தில்
6: ஈஸ்டகம் காதலிகளில் இணைந்திருக்கிறோம். 7:26 நிமிடம்.
5: தல் தல் தல் காதல், லவ் லவ் லவ்.

0: ஏசிஎஃப்எம் காசலிகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:31. இலங்கை செய்திகள். எத்தனை கூட்டணிகளை அமைத்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தெளிப்படை புற்றுநோய் வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அமைச்சரிடம் தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் புதிய கூட்டு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த அவர், தமிழ் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணி என்பது அது வரும் கூட்டு சாம்பராக மாறும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை என்பது மக்களுக்கு தெரியும். இந்த கூட்டணி இந்த நாட்டின் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக, மோசடிகளை ஒழிப்பதற்காக, திருடர்களை பிடிப்பதற்காக, நல்ல வேலைகளை செய்வதற்கான கூட்டணியா, அல்லது திருடர்களை பாதுகாப்பதற்கும் வஞ்சகர்களை பாதுகாப்பதற்கும் ஊழல் மோசடிகளை செய்பவர்களை பாதுகாப்பதற்குமான கூட்டணியா என்பது அனைவருக்குமே தெரியும். இந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு இன்றைக்கு பிணையில் இருக்கின்ற நபர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவ்வாறு பிணையில் இருக்கின்றவர்களுக்கு நாளை கம்பி எண்ணுவதை தவிர வேறு தெரிவு இருக்க முடியாதாகிவிடும். அதனால் சிறைக்கு செல்வதற்கு முதல் எதையாவது செய்ய இந்த அரசாங்கத்தை வீழ்த்தலாமா அல்லது அரசாங்கத்தை மாற்றலாமா என்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு போக்காகவே இதனை காணப்படுகிறது. எந்த வகையிலும் இவ்வாறான கூட்டணி அல்ல, இதனுடைய அப்பனால் அமைக்கப்படுகின்ற கூட்டணியாலும் தேசிய மக்கள் சக்தியை அசைக்க முடியாது. ஏனென்றால் இன்று அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், நாங்கள் மக்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறோம், மக்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறோம் என அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்தார்கள். இதன் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31 அதிகரித்துள்ளது. சம்பவத்தில் 25 மற்றும் 39 வயதுடைய சிறைச்சாலை அதிகாரிகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக காவல்துறை அறிவித்துள்ளது. தன்னை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு எதிராக அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலி தாக்கல் செய்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுவை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனு மீதான விசாரணைகளை எதிர்வரும் July 17 வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளராக பணியாற்றிய சுரேஷ் சாலே தன்னை தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவை வலுவிழக்கு செய்யுமாறு கோரி இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பில் அரசாங்கம் பல்வேறு காரணிகளை பரிசீலித்துள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த் ஜாதேச தெரிவித்தார். நீதியமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் மற்றும் தகவல்களை கருத்தில் கொண்டு எதிர்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் நலிந்த் ஜாதேச இதனை தெரிவித்திருக்கிறார். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழலில் அரசாங்கத்தின் தன்னிச்சையான செயற்பாடுகள் ஜனநாயகத்துக்கு பெரும் சவாலாக மாறியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். நிர்வாக மாற்றங்களை மேற்கொள்ளும் போது குறிப்பிட்ட நபர்களின் நலன்களை மட்டும் கவனத்தில் கொள்ளாமல் முழு நாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், இத்தகைய முக்கிய தீர்மானங்களை எடுக்கும் போது துறைசார் நிபுணர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களோடு கலந்தாலோசித்து வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் சூழலில் இவ்வாறான நடைமுறைகள் சாதாரண ஊழியர்களுக்கு அளிக்கும் பாரபட்சமாக அமையும் என்றும், அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்தவொரு நிர்வாக மாற்றமும் ஜனநாயக விடுமையை மதிப்பளிக்கும் வகையிலும் மக்கள் நலன்களை மையப்படுத்தியதாகவும் அமைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் லாஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
3: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கு ஏற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஓடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6 7 0 6 8 6 8 6 4 7 7 0 6 8 6 8.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: அனைத்துலக செய்திகள். ஹோமஸ் நீர்நிலையில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு சொந்தமான இரண்டு எண்ணெய் தாங்கிக் கப்பல்கள் சேதமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் இந்திய குழு உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 8 பேர் காயமடைந்ததாகவும் தெரியவந்துள்ளது. மும்பாசா மற்றும் அல் பாஹி ஆகிய இரண்டு கப்பல்களே தாக்குதலுக்கு இலக்காகின. ஒமான் கடல் எல்லைக்குள் ஹோமுஸ் நீரிணையின் தெற்கு பாதையில் இந்த கப்பல் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ள ஐக்கிய அரபு ராஜ்ய பாதுகாப்பு அமைச்சு இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் ஆன்மீக தலைவர் முஜ்தபா குமேனி உயிர் பிழைப்பதற்கு 90% வாய்ப்பில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க மற்றும் ஈரான் இடையில் உச்சக்கட்ட போர் பதற்றம் தோன்றியுள்ள நிலையில் ஹோமுஸ் நீரிணையின் வணிக கப்பல்களுக்கு அமெரிக்கா இனி பாதுகாப்பு வழங்கும் என்றும், ஆனால் அந்த செலவினங்களுக்கு ஈடாக அந்த வழியில் கொண்டு செல்லப்படும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் டிரம்ப் அறிவித்தார். இது தொடர்பில் ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனத்தின் நேர்காணலில் உரையாடிய டிரம்ப், ஈரானின் கடற்படை, விமானப்படை என அனைத்தும் அழிந்துவிட்டன. அவர்களின் வான்வழி தடுப்பு அமைப்புகள் செயலந்து விட்டன. எனவே அவர்களின் தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டுள்ளார்கள். குமேனி இறந்துவிட்டார். முஜ்தபா குமேனி உயிர் பிழைக்க 90% வாய்ப்பில்லை எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி குமேனி அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். அவருடைய மகன் முஜ்தபா குமேனி புதிய ஆன்மீக தலைவராக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல் ஒன்றில் முஜ்தபா குமேனியும் பலத்த காயமடைந்ததாகவும், தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஈரான் மற்றும் ஈராக்கில் கடந்த வாரம் நடைபெற்ற அயதுல்லா அலி குமேனியின் இறுதிச் சடங்கில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் முஜ்தபா குமேனி 90% உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பு தெரிவித்துள்ளார். ஈரான் மீது இன்றும் மற்றும் அந்நாளையும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். பழமைவாத வானொலி தொகுப்பாளர் ஹாக் ஹேவிடுடனான நேர்காணலில் ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்ளப்போவதாக டிரம்ப் தெரிவித்தார். ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஈரானுக்கான ஒரு சோதனை முயற்சியாக இருந்தது என்றும், ஆனால் அந்த ஒப்பந்தத்தை ஈரான் மதிக்கவில்லை எனவும் டிரம்ப் குற்றம் சாட்டினார். முன்னதாக ஈரான் அமெரிக்க கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் டிரம்பின் இந்த அறிவிப்பு வளைகுடாவில் பதற்றத்தை தோற்றுவித்துள்ளது. ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கரையோர பகுதிகளுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் கப்பல்களை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்கா மீண்டும் கடற்படை முற்றுகையை அமல்படுத்தப் போவதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் உறுதிப்படுத்தியது. முற்றுகை விதிகளை மீறாத வகையில் அனைத்து வணிக மற்றும் மனிதாபிமான உதவி வழங்கும் கப்பல்களின் போக்குவரத்திற்கு அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து ஆதரவு வழங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 13 முதல் ஜூன் 18 வரை இந்த முற்றுகை அமலில் இருந்தது. இந்த 2 மாத காலத்தில் சுமார் 140 கப்பல்கள் வழிகாட்டப்பட்டு விதிமுறைகளை மீறி 9 கப்பல்கள் முடக்கப்பட்டன. மேலும் 50 அதிகமான மனிதாபிமான உதவி வழங்கும் கப்பல்கள் அனுமதிக்கப்பட்டன. ஈரான் மீதான இந்த ராணுவ மற்றும் பொருளாதார அழுத்தமானது பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:55 நிமிடம்.

எஸ்டெஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். கிவ் அண்ட் யூ ஷால் ரிசீவ் என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது வாழ்க்கையின் அடையாளம். வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்தி மற்றவர்களுக்கு உதவினோம் என்ற உணர்வில் தங்கியிருக்கிறது. உதவி செய்வதற்கு பணம் வேண்டும் என்பதில்லை. ஒரு புன்னகை, ஒரு அன்பான வார்த்தை, யாரோ சுமக்கும் ஒரு பொருளை ஒரு நிமிடம் தூக்கி வைப்பது, யாரோ பேசுவதை பொறுமையாக கேட்பது, இப்படியான சின்ன சின்ன செயல்கள் யாரோ ஒருவரின் ஒரு நாளை பிரகாசமானதாக மாற்றும். அதுதான் மிகப்பெரிய வரம். கொடுக்கும் மனம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்று சொல்வார்கள். எப்போதும் உதவும் மனம் கொண்டவர்களாக நாம் இருப்போம், உதவிகள் எங்களையும் தேடி வரும்.

8:06. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். கடுமையான வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற நாள் ஒன்றில் மீண்டும் இணைந்திருக்கிறோம். வெளியில் 25 பாகை செல்சியஸாக காணப்படுகின்ற வெப்பநிலை, உடல்நிலை 32 இருக்கிறது. சடுதியான வெப்பநிலை அதிகரிப்பை நாம் இன்று உணரக்கூடியதாக இருக்கும். கூடுதல் வெப்ப உடல்நிலையாக 46 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். 38 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்த அதிகளவு வெப்பம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்பார்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை புதன்கிழமை 33 பாகை செல்சியஸ், 37 உணர்நிலையாக இருக்கும். வியாழக்கிழமை 31 பாகை செல்சியஸ், 34 உணர்நிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை ஓரளவிற்கு வெப்பநிலை குறைவடைகிறது. 25 பாகை செல்சியஸ் வரையில் வீழ்ச்சியடையும். 27 உணரப்படும். லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சனிக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக முயல் கூட்டம் நிறைந்திருக்கப் போகிறது. 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகிறது. 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும் இருக்கும். 32 உணர்நிலையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பிரகாசமான சூரியனுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. 27 பாகை செல்சியஸ், 32 உணர்நிலையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் திங்கட்கிழமை 24 பாகை செல்சியஸ் மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் வானிலை எதிர்ப்பு கூறலாக இருக்கும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டிலிருந்து 400 அதிகமான துப்பாக்கிகள் மீட்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. துப்பாக்கி விற்பனை மற்றும் சட்டவிரோத துப்பாக்கி கடத்தல் சம்பவங்களோடு இவருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மணிடோபாவைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த விடயம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 1997 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரையில் டாபின் ஸ்வான் ரூய மார்க்கெட் மணிச்சோபாவை பிரதிநிதித்துவப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரிடமிருந்தே இவ்வாறு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கி மார்க் சட்டவிரோத ஆயுத கடத்தல் மற்றும் ஆயுதங்களை வைத்திருத்தல் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். இவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டு அந்த கைதின் தொடர்ச்சியாகவே இவர் வீட்டின் மீது சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போது 400 அதிகமான துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இது கனடாவை பொறுத்தவரையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரிடமிருந்து மீட்கப்பட்ட மிக அதிக அளவிலான துப்பாக்கிகளாகவும் ஒரு தனிநபரிடமிருந்து பெறப்பட்ட துப்பாக்கிகளாகவும் கருதப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த துப்பாக்கிகள் சேகரிப்புக்கானவை அல்ல. இதை சட்டவிரோதமான முறையில் அவர் விற்பனை செய்திருக்கிறார். ஆயுத கடத்தல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார் என அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இவர் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. ஆனாலும் இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் பழமை வாய்ந்த ஆயுதங்களின் பெறுமதி $500,000 இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரிடமிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்ட போது $300,000 பெறுமதியான பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 439 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. பல்வேறு விதமான துப்பாக்கிகள், கை துப்பாக்கிகள், தானியங்கி துப்பாக்கிகள், தனியாக சுடக்கூடிய துப்பாக்கிகள், குறிப்பாக சுடும் துப்பாக்கிகள் என வெவ்வேறு வகையான துப்பாக்கிகள் இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. 73 வயதான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எத்தனை கூட்டணிகளை அமைத்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பிடி புற்றுநோய் வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழாவிற்கு சென்ற அமைச்சரிடம் தமிழ் முஸ்லீம் கட்சிகளின் புதிய கூட்டுத் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அவர், தமிழ் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணி என்பது அது வெறும் கூட்டு சாம்பாராக மாறும் என்பதில் மாற்றுக் கருத்து கிடமில்லை என்பது மக்களுக்கு தெரியும். இந்த கூட்டணி இந்த நாட்டில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காகவோ, மோசடிகளை ஒழிப்பதற்காகவோ, திருடர்களை பிடிப்பதற்காகவோ, நல்ல வேலைகளை செய்வதற்காகவோ உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. அது திருடர்களை பாதுகாப்பதற்கும், வங்கிகளை பாதுகாப்பதற்கும், ஊழல் மோசடிகளை செய்பவர்களை பாதுகாப்பதற்கும் கூட்டணி என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு இன்றைக்கு பிணையில் இருக்கின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவ்வாறு பிணையில் இருக்கின்றவர்களுக்கு கம்பி எண்ணுவதை தவிர்க்க முடியாததாகிவிடும். அதனால் சிறைக்கு செல்வதற்கு முதல் எதையாவது செய்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்தலாமா அல்லது அரசாங்கத்தை மாற்றலாமா என்கின்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதன் ஒரு முயற்சியாகவே இந்த கூட்டை பார்க்க முடிகிறது. எந்த வகையிலும் இவ்வாறான கூட்டணி அல்ல. இதன் மேலாக வரக்கூடிய எந்த கூட்டணியாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என அவர் கூறியுள்ளார். ஹோமூஸ் நீரிணையில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு சொந்தமான 2 எண்ணெய் கப்பல்கள் சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதலில் இந்திய உறுப்பினர் ஒருவர் உயிழந்ததோடு 8 பேர் காயமடைந்தனர். மொம்பாசா மற்றும் அல் பஹி ஆகிய 2 கப்பல்களை தாக்குதலுக்கு இலக்காகின. ஒமான் கடல் எல்லைக்குள் ஹோமூஸ் நீரிணையின் தெற்கு பாதையில் இந்த கப்பல்கள் பயணித்த போது
கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களை வன்மையாக கண்டித்துள்ள ஐக்கிய அரபு ராஜ்ய பாதுகாப்பு அமைச்சு இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது.

பிரச்சனைடா. நீ ஒன்னும் வருத்தப்படா சாமி, எதுவா இருந்தாலும் நீங்க வா பேசிக்கலாம். அப்புறம் நீ ஊருக்கு வந்ததும் நம்ம போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம்டா. டேய், இன்னைக்கு நானே சாந்தி கவண்டி எடுத்துட்டு முருகன் மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுடா இப்போ.

0: ஏசிஎஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். 8:16.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: லாக்மி ஹோம்சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம்சிங் 416-788-2426. ப்ரோபர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை, அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6 7 7 0 6 8 6 8 6 8 6 8
6: காற்றில் பரவும் இசை போல
7: ஈஸ்ட் எஃப்எம்

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: 8:25. இன்றைய வாழ்க்கை சூழலில் நாங்கள் சந்திக்கின்ற சவால்களுக்கு அல்லது நாங்கள் இலக்குகளை அடைய முடியாமல் போவதற்கான அடிப்படை என்ன என்று தேடுகின்ற போது ஒழுக்கம் என்கின்ற ஒரு விடயம் வந்து நிற்கிறது. பலரும் கூறக்கூடிய ஒரு விடயம்தான் ஒழுக்கம். ஆங்கிலத்தில் டிசிப்ளின் என்று சொல்வார்கள். பாடசாலை காலங்களில் நாங்கள் பேசுகின்ற ஒழுக்கம் என்பதை தாண்டி இந்த வாழ்வியல் ஒழுக்கம், லைஃப் டிசிப்ளின் என்கின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த ஒழுக்கம் என்பது பாடசாலை காலங்களில் இருந்தே நாங்கள் பழகி வருகின்ற போது அது வாழ்க்கை முறைக்குள்ளும் வந்து சேர்ந்துவிடும். அதுதான் பாடசாலை காலங்களில் இருந்தே இந்த ஒழுக்கம் பற்றி நாங்கள் அதிகம் அக்கறை செலுத்த தொடங்குகிறோம். உலக புதுமறையாம் திருக்குறளை தந்த வள்ளுவர் சொல்வார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. ஒழுக்கம் ஒருவருக்கு மேன்மையை தருவதால் அது உயிரை விட மேலாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். வெற்றி பெறுகின்ற மனிதர்கள் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய பொதுவான ரகசியம் அல்லது திறமை அல்லது அதிர்ஷ்டம், இவை பற்றித்தான் நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் இந்த விடயங்களை தாண்டி

வெற்றி பெறக்கூடிய எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு பொது பண்பாக அவர்களுடைய ஒழுக்கம் என்பது பேசப்படுகிறது. அந்த ஒழுக்கம், அந்த டிசிப்ளின் என்பது நாங்கள் பார்க்கின்ற அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்கிறார்களா, நல்ல விடயங்களை செய்கிறார்களா, அறத்தோடு இருக்கிறார்களா, இவையெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதை தாண்டி அவர்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு விதமான டிசிப்ளின் இருக்கும். அவர்கள் எத்தனை மணி கழுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள், ஒரு நாளை எப்படி தொடங்குகிறார்கள், எப்படி முடிக்கிறார்கள், அந்த நாளில் எப்படியாக தங்களுடைய பணிகளை திட்டமிடுகிறார்கள், இவை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த ஒழுக்கம் என்பது அவர்கள் வாழ்க்கையை எப்படி தங்களுடைய கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்கிறார்கள் என்பது. இந்த ஒழுக்கம் ஏன் முக்கியமாக இருக்கிறது என்ற கேள்வி வருகின்ற போது, இந்த ஒழுக்கத்தை நாங்கள் கடைபிடித்தால், டிசிப்ளின்டாக இருந்தால் என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு நடக்கும் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒழுக்கம் என்பது எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு மிகப்பெரிய உதவியாக அமையும். எங்கள் எல்லோருக்கும் கனவுகள் இருக்கிறது, எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய இலக்குகள் இருக்கிறது. ஆனால் அந்த இலக்குகளை நாம் அடைய முடியாமல் இருப்பதற்கு அடிப்படையான காரணம், அந்த இலக்குகளை நோக்கி நகர்வதற்கான ஒழுக்கம் எங்களிடம் இல்லை. எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கனவு பெரிதாக இருந்தாலும், மிகப்பெரிய உயரமாக இருந்தாலும், அதை நோக்கி நாம் நகர்கின்றோமா, ஒரு அடியாவது அதை நோக்கி ஒரு நாளில் எடுத்து வைக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அந்த இலக்கை அடைவதற்கான பயணத்தில் எங்களுடைய பங்களிப்பு ஒவ்வொரு நாளிலும் இருக்கிறதா, அது இருக்க வேண்டும். அப்படி இருப்பதைத்தான் ஒழுக்கம் சொல்கிறது. சிறிது சிறிதாக நாங்கள் முயற்சி செய்வதன் மூலம் மிகப்பெரிய இலக்குகளை அடைய முடியும். ஆனால் அந்த சிறிது சிறிதாக கன்சிஸ்டன்சியோடு நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி, தொடர்ச்சியான முயற்சி என்பது வாழ்க்கையின் இன்றியமையாத ஒழுக்கம். அடுத்தது, இந்த ஒழுக்கம் எங்களுக்கு நேரத்தின் மதிப்பை, அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. ஒரு ஒழுக்கமான மனிதர் தன்னுடைய நேரத்தை ஒருபோதும் வீணாக்க மாட்டார். அதாவது வெற்றி பெறுகின்ற மனிதர்கள் அடிப்படையில் அவர்கள் டிசிப்ளின்டானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களிடம் ஒரு ஸ்கெஜூல் இருக்கும், அவர்களிடம் அந்த நாளுக்கான திட்டம் ஒன்று இருக்கும். ஆகவே அவர்கள் எதையும் வீணடிக்க மாட்டார்கள். இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். எப்போது 70 தூங்கச் செல்வது வரை அவர்களுடைய சந்திப்புகள், அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் பற்றிய முழுமையான ஒரு நேரத்தை வரையறுக்கின்ற திட்டம், ஒரு பிளான் இருக்கும். அதை அவர்கள் முன்னிறுத்தித்தான் செயல்படுவார்கள். அப்படி அவர்கள் முன்னிறுத்துகின்ற போது அவர்களிடம் நேரத்தின் மதிப்பு என்பது மிக தெளிவாக இருக்கும். நாங்கள் ஒழுக்கமாக இருக்கின்ற போது எங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விடயங்கள் எங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. நாங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற போது, நாம் திட்டமிட்டு ஒரு வேலையை செய்து முடிக்கின்ற போது, எங்கள் மீது எங்களுக்கு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை வரும். ஓ, இதை செய்து முடிக்க முடியும், எந்த சவாலாக இருந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை அந்த ஒழுக்கம் எங்களுக்கு தருகிறது. ஆகவே தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. நாங்கள் ஒழுக்கமாக இருக்கின்ற போது எங்களுக்கு ஒரு நாளில் என்னென்ன செய்யப்போகிறோம், எப்படியாக இருக்கப் போகிறோம், எதை நோக்கி நகர்கிறோம் என்கின்ற ஒரு கிளியரான பிக்சர் இருக்கின்ற போது அது பீஸ் ஆஃப் மைண்டை தரும். குழப்பம் இருக்காது, இன்றைக்கு என்ன செய்ய வேணும், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், எப்படி அடுத்த டீல் வரப்போகுது, அல்லது எப்படி அடுத்த பிஸ்னஸ் வரப்போகுது, எப்படியாக நாங்கள் அடுத்த நிலை நோக்கி உயரப்போகிறோம், இப்படியான குழப்பங்கள் இல்லாத மன அமைதியோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை இந்த டிசிப்ளின் எங்களுக்கு தரும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வாழ்க்கையில் எப்படியாக சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியான மன அமைதி வருகின்ற போது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் அது பாதுகாப்பாக இருக்கிறது. மனம் அமைதியாக இருந்தால் அது உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். அடுத்தது, நாங்கள் ஒரு டிசிப்ளின்டானவராக இருக்கின்ற போது மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய மதிப்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கிறது. மற்றவர்கள் எங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைப்பதற்கும் மதிப்பை உருவாக்குவதற்கும் நாங்கள் எங்களின் பழக்க வழக்கங்களின் மூலமாக ஒரு தாக்கத்தை அவர்களில் ஏற்படுத்த முடியும். இதில் மிக மிக முக்கியமானது, இன்றைய நிலையில் பொருளாதார ரீதியிலே நாங்கள் படக்கூடிய மிகப்பெரிய அவலங்களுக்கு அல்லது மிகப்பெரிய சவால்களுக்கு பலரும் சொல்லக்கூடிய பிரதான காரணி, எங்களிடம் ஒரு ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் இல்லை, அதுதான் இவ்வளவு தூரம் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. எங்களுடைய பணத்தின் வரவு, செலவு, சேமிப்பு, இந்த நிதி ஒழுக்கம், ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் என்பது மிக மிக முக்கியம். ஆகவே இந்த ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் என்பதை உருவாக்குவதற்கு அடிப்படையிலே இந்த நாங்கள் ஒழுக்கங்களை, ஏனி ஒழுக்கங்களை பின்பற்றுகின்ற போதுதான் இந்த நிதி ஒழுக்கம் என்கின்ற ஒரு விஷயம் வரும். அப்படியான நிதி ஒழுக்கம் இருக்குமாக இருந்தால் எப்படியான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எங்களால் அதை தாண்டி செல்ல முடியும் என்று சொல்கிறார்கள். அடுத்தது, வரக்கூடிய சவால்கள், தடைகள், இவற்றை தாண்டுவதற்கு, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விகளிலிருந்து மீண்டெழுவதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஒழுக்கம் மிக முக்கியமாக உதவும். நாங்கள்
ஒழுக்கமானவர்களாக இருந்தால் ஒரு தோல்வியோடு நின்றுவிட மாட்டோம், அந்த பயணத்தை முடித்துக் கொள்ள மாட்டோம். மீண்டும் எழுந்து தொடர்ந்து முயலக்கூடிய, மீண்டும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்யக்கூடிய, புதிய புதிய வழிகளை கண்டடைவதற்கான பயணங்களை தொடர்வதற்குரிய வாய்ப்புகளை இந்த ஒழுக்கம் என்பது எங்களுக்கு தரும். அப்படி ஒழுக்கமான ஒரு குடும்ப சூழல் இருக்கின்ற போது அது அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான மாற்றத்திற்கான வழியாக இருக்கும். அவர்கள் எங்களை பின்பற்றி அப்படியான ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்வார்கள். அது நிதி ஒழுக்கமாக இருக்கலாம், நேர ஒழுக்கமாக இருக்கலாம், எங்களுடைய உடை, எங்களுடைய வீட்டை வைத்திருப்பதில் இருந்து அடிப்படையிலே ஒழுக்கம் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் பின்பற்றக்கூடிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகளும் அப்படியே ஒழுக்கமானவர்களாக இருப்பார்கள். அந்த ஒழுக்கம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலும் முன்னேறுவதற்கான மிகப்பெரிய உந்துதலை அவர்களுக்கு தரும். வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு, அந்த வாழ்க்கையின் மீதான ஒரு பற்றை ஏற்படுத்துவதற்கு, எங்கள் மீதான கண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒழுக்கம் என்பது மிக முக்கியம். ஆகவே ஒழுக்கம் என்பது வெறுமனை வெற்றிக்கான கருவி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி. நாங்கள் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஒழுக்கம் மட்டும்தான் ஒரு வழியாக இருக்கும். அதனால் தான் வள்ளுவர் சொல்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினமும் ஒம்பப்படும் என்று சொல்லி. சரி, இந்த ஒழுக்கம் விழவும் முக்கியமாக இருக்கிறதே, எப்படி இந்த ஒழுக்கத்தை நாம் பின்பற்றலாம்? அல்லது இது வாழ்க்கையில் எல்லோருக்கும் வாய்த்து விடுகிறதா? பிறக்கின்ற போதே ஒழுக்கம் மிகுந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், இதை பயிற்சியால் செய்து கொள்ள முடியாது, பிறப்பிலேயே அப்படி இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஒழுக்கம் நிறைந்த குடும்பத்தில் இருந்து வருகின்றவர்களால் தான் அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ண முடியும் என்றெல்லாம் நினைத்தால் அப்படி இல்லை. நிச்சயம் ஒவ்வொருவராலும் முடியும். அதுவும் மிக குறைந்த காலத்திலேயே நாங்கள் ஒழுக்கம் மிக்கவர்களாக மாற முடியும். அதில் அடிப்படையான சில விடயங்களை மட்டும் மிகச் சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறோம். முதலில், நாம் எதை நோக்கி நகர்கிறோம் என்கின்ற இலக்கு தெளிவானதாக இருக்கணும். அடிக்கடி நாங்கள் இலக்கை பற்றி சொல்கிறோம். இந்த ஸ்மார்ட் கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய இலக்கு நல்லா இருக்கணும் என்று சொல்லி நினைப்பது ஒரு ஸ்மார்ட்டான கோல் அல்ல. இத்தனை மாதத்தில் இப்படியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி குறித்த கால எல்லைக்குள் நாங்கள் அடைய வேண்டிய விடயங்கள், உதாரணமாக இந்த வருட இறுதியில் என்னுடைய வங்கிக் கணக்கிலேயே ஒரு சேமிப்பாக குறித்த தொகை பணம் இருக்க வேண்டும், அல்லது இந்த கடன்களை நீக்கிவிட வேண்டும், ஏதாவது ஒரு பொருளை கொள்வனவு செய்ய வேண்டும், ஒரு வீட்டை கொள்வனவு செய்வது, அல்லது ஒரு வாகனத்தை கொள்வனவு செய்வது, ஒரு வேலையை மாறுவது, ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் ஃப்ரேமில் நாங்கள் அடைய வேண்டிய இலக்கை வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். அது இருந்தால்தான் அதை நோக்கி நாம் நகர முடியும். அதுதான் அந்த ஒழுக்கத்திற்கான அடிப்படை. அப்படியாக ஒரு இலக்கு இருந்தால் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் நகரத் தொடங்குவது, ஒரே பாய்ச்சலில் நாங்கள் ஓடிவிட முடியாது. சிறிது சிறிதாக நாங்கள் அதை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து நாங்கள் முன்னேறுகின்ற போது அந்த இலக்கிற்கும் எங்களுக்கும் இடையிலான தூரம் குறைகின்ற போது அது தருகின்ற நம்பிக்கை மிக முக்கியம். நாங்கள் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் இலக்கு நோக்கி வைத்துக் கொள்வது மிக முக்கியம். அந்த தொடர்ச்சியான இலக்கை நாங்கள் வைத்துக் கொள்வதற்கு, தொடர்ச்சியான முயற்சியை வைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கான ஒரு கால அட்டவணை, ஒரு டைம் டேபிள் தேவையாக இருக்கிறது, ஒரு ஸ்கெஜூல் தேவையாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளிலும் நாம் என்ன செய்யப் போகிறோம், அந்த இலக்கை அடைவதற்கான எங்களுடைய பயணம் எப்படியாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நாங்கள் வரையறுத்துக் கொள்வது மிக முக்கியம். அடிப்படையிலேயே இந்த டிசிப்ளின் ஆனவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய காலையை மிக கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய காலை பொழுதை நீங்கள் எப்படியாக வடிவமைத்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் டிசிப்ளினாக இருக்கலாம். காலையில் எழுந்தவுடன் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, எப்படி உங்களுடைய நாளை திட்டமிடுகிறீர்கள், எப்படி உங்களுடைய நாள் இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கின்றது நீங்கள் காலையில் எழுந்து செய்யக்கூடிய அந்த முதல் மணி நேரம். ஆகவே அந்த முதல் மணி நேரத்தை சரியான முறையிலே வடிவமைக்கின்றவர்களால் மிகச் சிறப்பான நாள் ஒன்றை உருவாக்க முடியும். மிகச் சிறப்பான நாள் இருந்தால் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் அடைவதற்கான பயணத்தை நீங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும். அடுத்தது, எங்களுக்கு ஏன் பல நேரங்களில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் எங்களுக்கு இல்லை என்று சொல்ல தெரியாமல் இருக்கிறது. பல விடயங்களில் எங்களால் முடியாவிட்டாலும் ஆம் என்று சொல்லி நாங்கள் மாட்டப்படுகிறோம், அல்லது அதை செய்வதற்கு முயல்கிறோம், அல்லது மற்றவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் காரணமாக இல்லை என்று சொல்லாமல் எல்லாவற்றிற்கும் ஆம் சொல்லி எங்களால் முடியாத விடயங்களையும் ஏற்று அதனால் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை குழப்பி எங்களுடைய ஸ்கெஜூலை மாற்றி சில விடயங்களை செய்ய முற்படுகிறோம். அது தவறு. ஆகவே உங்களுடைய ஸ்கெஜூல் அன்றைய நாளுக்கு என்னவோ அதை பின்பற்றுங்கள். முடிந்த விஷயங்களில் உதவி என்று வருகின்ற போது முடிந்தால் உதவி செய்யுங்கள், முடியாவிட்டால் இல்லை நோ என்று சொல்ல கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். அது யாராக இருந்தாலும் அந்த இல்லை என்று சொல்வது மிக பவர்ஃபுல்லான விஷயம். அது மற்றவர்களை காயப்படுத்தும் என்று நீங்கள் நினைப்பதை விட அது உங்களை காயப்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு ப்ரொடெக்ஷன் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்வது மிக மிக முக்கியம். ஆகவே நோ சொல்வதற்கு கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. அடுத்தது, எங்களிடம் இருக்கின்ற இந்த கவனக்கலைப்பான் அடிக்கடி நாங்கள் சொல்லி நிறைய பேசியிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தை கட்டுப்படுத்துகின்றவர்கள் தான் சரியாக டிசிப்ளின்டாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நேரத்தை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்கு அவர்கள்
அடிக்கடி கைபேசிகளையோ சமூக வலைத்தளங்களையோ பார்த்து அதில் வரக்கூடிய ஃபீட்ஸை ஒப்சர்வ் பண்ணுவதில்லை. அதற்கான ஒரு குறித்த நேரத்தை வைத்திருப்பார்கள். அது இமெயில் பார்ப்பதாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் ப்ரௌஸ் பண்ணுவதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கான ஒரு குறிப்பிட்ட காலத்தை மட்டும் வைத்துக் கொள்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் அதற்குள் போவதில்லை, அதில் தங்களுடைய நேரத்தை செலவிடுவதில்லை. ஆகவே இந்த கைபேசிக்கான நேரம், சமூக வலைத்தள பாவனைக்கான நேரத்தை நாங்கள் கட்டுப்படுத்துவது மிக முக்கியம். அடுத்தது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒரு பழக்கம், ஒரு நல்ல தெளிவான ஒழுக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கான பழக்கங்களை 21 நாட்கள் தொடர்ச்சியாக எந்தவித இடையூறும் இல்லாமல் நாங்கள் செய்யத் தொடங்கினால் அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் வழக்கமாகி மாறிவிடும். அதுவே நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வரும். ஆகவே 21 நாட்களுக்கு தொடர்ந்து செய்யுங்கள். காலையில் 5 மணிக்கு எழுவதாக இருக்கலாம், அல்லது கைபேசி பாவனை கட்டுப்படுத்துவதாக இருக்கலாம், இரவு தூங்கச் செல்லுகின்ற போது ஜேர்னல் எழுதுவதாக இருக்கலாம், காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய கோல்ஸை எழுதுவது அல்லது மெடிடேஷன் செய்வது, மேனிஃபெஸ்டேஷன் செய்வது, எதுவாக இருந்தாலும் அது 21 நாட்களுக்கு தொடர்ந்து செய்தால் அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறும். ஆகவே அந்த பழக்கத்தை 21 நாட்களுக்கு நீங்கள் கொண்டு செல்வது ஒரு டிசிப்ளின். அது உங்களுடைய டிசிப்ளினை ஏற்படுத்துவதற்கான டிசிப்ளினாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழல், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தால் அந்த சூழல் அழகானதாக ஒழுங்கானதாக இருக்க வேண்டும். அதே போன்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களோடு பழகுகின்றவர்கள், அடிக்கடி பேசுகின்றவர்கள், நேரெண்ணம் கொண்டவர்களாக, உங்களை உந்துகின்றவர்களாக, நீங்கள் அவர்களை பார்த்து ஒரு விதமான ஏற்றத்தை அடைவதற்கான வாய்ப்பை பெறக்கூடியவர்களாக இருப்பது மிக மிக முக்கியம். அதேவேளையில் மற்றவர்கள் ஏதாவது தவறு செய்தால் தண்டிப்பதை விட திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கலாம், அது பற்றி பேசலாம். ஆகவே அது அவர்களையும் திருத்திக் கொள்வதோடு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான உறவை முறித்துக் கொள்ளாமல் இருக்கும். அப்படியான உறவு முறிவுகள் கூட நாங்கள் ஒழுக்கத்தின் பால் பயணிக்கின்ற போது சில வேளைகளில் குழப்பங்கள் ஏற்படுத்திவிடும். ஆகவே நாங்கள் கூட சில வேளைகளில் தவறு செய்யலாம், தவறுகள் விடலாம், தவறான சில முடிவுகள் எங்களையும் சில வேளைகளில் இக்கட்டான நிலைக்கு கொண்டு செல்லலாம். அதற்காக எங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் திருந்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நாம் தேடி பார்க்க வேண்டும். எப்படியான இடங்களில் தவறினோம், அதை எப்படி இனி எதிர்காலத்திலே தவிர்த்துக் கொள்ளலாம் என்ற விடயங்களை கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமாகவே தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறது, ஜனவரியில் இருந்த நான் இப்போது ஜூலையில் எப்படி இருக்கிறேன் என்ற அந்த கம்பாரிசன், எங்களுக்குள்ளிடையிலான எங்களுடைய முன்னேற்றம் தொடர்பிலான மெஷர்மெண்ட் என்பது மிக முக்கியம். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய இலக்கு இப்படியாக இருக்கிறது, அந்த இலக்கை நோக்கி நான் நகர்வதற்கு சரியான பாதையில் பயணிக்கிறேனா, அந்த இலக்கை அடைந்து விடுவேனா என்ற கேள்வி இருக்கும். உதாரணமாக ஒரு சேவிங்ஸ் கோல் இருக்கிறது, இந்த வருட இறுதியிலே ஒரு $25,000 சேமிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த காலப்பகுதிக்குள் நான் குறைந்தது ஒரு அரைவாசியாவது சேகரித்திருக்க வேண்டும், சேமித்திருக்க வேண்டும், சேமித்திருக்கிறேன். அப்படியான ஒரு மெஷர்மெண்ட்டை நீங்கள் வைத்துக் கொள்வது எங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் டிசிப்ளினுக்கும் மிக முக்கியமாக இருக்கும். ஆகவே இந்த ஒழுக்கம் என்பது ஒரே நாளில் நாளை கிடைத்து விடாது, அல்லது இன்று நினைத்துவிட்டு நாளை நடைமுறைப்படுத்தி விட முடியாது. படிப்படியாக நாங்கள் அதை கொண்டு செல்ல வேண்டும். அந்த மோட்டிவேஷன் என்பது மிக மிக முக்கியம். அது இருக்குமாக இருந்தால் நிச்சயம் ஒரு டிசிப்ளின்டான மனிதராக நாங்கள் மாற முடியும். 21 நாட்களுக்கு சில பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் இந்த டிசிப்ளினை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சவால்களையும் எங்களால் தாண்டி செல்ல முடியும். அதைத்தான் இன்று நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்பிரதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். குணா, நிறுவனங்களை வைத்திருக்கின்றவர்கள் தமது பணியாளர்களுக்கான காப்புறுதிகளை வழங்குகின்ற நடைமுறை இருந்து வருகிறது. குறிப்பாக அவர்களுடைய பல் மருத்துவம் மற்றும் இனிய மருத்துவம், அவர்களுடைய குடும்பத்திற்கான மருத்துவம், இப்படி பலவாறாக மருத்துவ காப்பீடுகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர், அல்லது ஒரு உணவகம் என்று எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான உணவு தயாரிப்பாளராக செஃபாக இருக்கக்கூடியவர், அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்திக்க வேண்டிய நேரிடும். அப்படியானவர்களுக்கான காப்பீடுகள் அல்லது அப்படியானவர்களை பிரதியீடு செய்வதற்கான காப்புறுதிகள் ஏதாவது இருக்கிறதா? அதை பற்றி கூற முடியுமா?
1: நிச்சயமாக, இந்த கீப்பர்சன் இன்சூரன்ஸ் என்பது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான கன்செப்டாக வருகின்றது. ஸோ வென் யூ ஹேவ் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஓ அல்லது பிக் பிஸ்னஸ், அதாவது வந்து ஒரு நிறுவனத்தில் கீப்பர்சனாக இருப்பவர், ஒரு டென்டிஸ்ட்ரி ஓனர் சொல்லி சொன்னால் அந்த டென்டிஸ்ட் வந்து ஒரு கீப்பர்சன், அவர்களுக்கு பெரிய ஒரு கிளைண்டல் பேசிஸ் இருக்கும். அப்போ அந்த டென்டிஸ்டுக்கு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது கொடிய நோய், இல்லாட்டி அவருக்கு ஒரு இறப்பு நடக்கும் பொழுது அந்த டென்டிஸ்ட்ரியை நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணாமல் அந்த அவர் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்லேருந்து ரிக்கவர் பண்ணுற பீரியட்ல இன்னொரு டென்டிஸ்டை கொண்டு அந்த ப்ராக்டிஸை வந்து கண்டினியூ பண்ணுவதற்கு அவர்களுக்கு வந்து சேலரி கொடுப்பதற்கு லம்சம் மணி தேவைப்படுகின்றது. இதே வந்து ஒரு கோஆப்ரேட் ஓன்ட் கீப்பர்சன் கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசியின் மூலம் அதை நிறைவு செய்ய முடியும். இதே போல நீங்கள் சொன்னது போல் ஒரு செஃப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கீப்பர்சனுக்கும் ஒரு கீப்பர்சன் லைஃப் இன்சூரன்ஸ் ஓ கீப்பர்சன் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் செய்வதன் மூலம் கம்பெனியின் அது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகவும் வருகின்றது. கம்பெனியின் மணியில் இருந்து பே பண்ணியே அதை செய்வதன் மூலம் அதை அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அவரை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு ஒரு லம்சம் மணி 1 மில்லியனோ 2 மில்லியனை நீங்கள் பெற முடியும்.
0: ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755 உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும் Dr. Sabisan Dental Office 416-666-7770
1: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189
3: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99, மில்க் பாய்லர், இட்லி சட்டி, அப்பச்சட்டி அனைத்து மலிவு விலைகளில். ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் Textiles, 3031 Markham Road, Unit 38, Chandramolishwarar Alayam Arake, 416-492-7973.
4: Pattukkuru Panbalai, East FM 102.7.
0: வணக்கம். பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திரைக்கலகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு படத்தில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புதிய காலை இப்பொழுதே வரவேற்றிருக்கின்றோம். அதிக வெப்பமான இன்னும் ஒரு நாள் ஆரம்பித்திருக்கின்றது. சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு காலை பொழுதும் கூட, காலை 9:01 இந்த பொழுதில் லீஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்றைய பொழுதிலும் 12 வரை ஒலிக்க இருக்கின்ற நேற்று இன்று நாளையோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் மிக்க மகிழ்ச்சியோடு சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். இந்த ஆண்டின் ஜூலை மாதத்தின் நடுப்பகுதிக்கும் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். ஜூலை மாதம் அதுவும் கோடை காலம் இப்போது தான் ஆரம்பித்தது மாதிரி ஒரு உணர்வு இருந்தாலும் கூட, மிக விரைவாகவே இந்த மாதத்தின் அரைவாசியையும் நாங்கள் கரைத்திருக்கின்றோம். இப்போது நடுப்பகுதிக்கு வந்தாச்சு. ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை காலை வேளை. இன்றைய நாள் ஜூலை 14 பிறந்த நாள், திருமண நாள், ஷேடு நாட்களை கொண்டாடுகின்ற நீர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும். எல்லோ வார்னிங் ஹீட் அலர்ட் வெளியில் அமுலில் இருக்கின்றது. எனவே அதை கேட்ட வகையில் இந்த அதிக வெப்பத்திலிருந்தும் கூட நீங்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த நாள் வந்திருக்கின்றது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9 மணி 7 நிமிடம் நேற்றுண்ட நாளையின் முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. இந்த பொழுதில் நாங்களும் ஒரு சிந்தனை ஒன்றை பார்க்கலாம். வழக்கம் போலவே மனதை பூந்தோட்டமாக வைத்திருப்பவர்கள் அதில் குப்பைகள் வீழ்ந்தாலும் அதை உரமாகவே மாற்றிக்கொள்வார்கள் என்பதை இந்த சிந்தனை சொல்லுகின்றது. எங்களது மனதும் அழகான பூந்தோட்டம் மாதிரி தான் இருக்கும். களைகள் மாதிரி எங்களது மனதிலும் கூட நிறைய தீய சிந்தனைகள் எழுத்தான் போகின்றன. ஆனால் அவற்றை நாங்கள் இந்த களைகளை பிடுங்கி எறிவது மாதிரி மனதிலிருந்து அகற்றி அழகான பூக்கள் மலரக்கூடிய அந்த பூஞ்செடிகளை, அதாவது நல்ல எண்ணங்களை நாங்கள் விதைத்தல் அவசியம். அவற்றின் மூலமாக வளரக்கூடிய அந்த செடிகளுக்கு இப்படி நாங்கள் நீரூற்றி அந்த பூக்கள் மலர்வதை பார்த்து மகிழ்வோமோ அதே மாதிரி தான் அந்த நல்ல எண்ணங்களை தொடர்ந்து வளர்த்து நல்ல நினைவுகளோடு, நல்ல மனதோடு, நல்ல பழக்க வழக்கங்களோடு, நல்ல நடத்தைகளோடு அந்த பூக்கள் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் மிக மிக முக்கியமாக நாங்கள் அனுபவித்து மகிழலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஒரு சில குப்பைகளை யாராவது தூக்கி எறிந்தாலும் கூட அதை பற்றி நாங்கள் அதிகம் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அதை எப்படி உரமாக மாற்றிக்கொள்ளலாம். ஒரு கசப்பான அனுபவம் ஒன்றை எங்களுக்கு இன்னும் ஒருவர் தருகின்றார் என்று சொன்னால் அது தொடர்பாக நாங்கள் அதிகம் கவலைப்பட்டு கொண்டு ஒரு பழிவாங்கும் எண்ணத்தை மனதுக்குள்ளே வளர்த்து கொண்டு அதன் மூலமாக மேலும் பாதிப்பை சந்தித்துக் கொண்டு இருக்காமல் அந்த ஒரு கசப்பான அனுபவம் தந்திருக்கக்கூடிய பாடத்தை வைத்து நாங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம், அல்லது இனி அப்படி ஒரு பெரிய தவறை நாங்கள் எப்படி செய்யாமல் இருக்கலாம் என்று சொல்லி அதையும் உரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வரம் ஒரு சிலருக்கு தான் வாய்க்கின்றது என்பதைத்தான் நிச்சயமாக சொல்ல முடிகின்றது. எனவே மனதும் ஒரு அழகான பூந்தோட்டம். மிக சிறப்பான ஒரு விளக்கத்தை தான் இங்கு தந்திருக்கிறார்கள். எப்படி நாங்கள் அந்த நல்ல பூச்செடிகளை வளர்த்து அந்த பயனை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதே மாதிரி தான் எங்களது மனதையும் நல்ல எண்ணங்கள் விதைக்கப்படுகின்ற, வளர்க்கப்படுகின்ற ஒரு இடமாக நாங்கள் வைத்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியமாகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. குப்பைகள் விழத்தான் போகின்றன, ஆனால் அந்த குப்பைகளை நாங்கள் தொடர்ந்து மனதுக்குள் விட்டு வைத்திருக்கவும் தேவையில்லை. குப்பைகளை நாங்கள் அகற்றுதலும் கூட சிறப்பானதுதான். அதே நேரம் அவற்றை வைத்து நாங்கள் எப்படி அந்த உரமாக அதை மாற்றிக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் என்பது தொடர்பாகத்தான் எங்களது மனதுக்குள் நிறைய மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருதல் அவசியமாகின்றது. மனதை பூந்தோட்டமாக வைத்திருப்பவர்கள் அதில் குப்பைகள் வீழ்ந்தாலும் அவற்றை உரமாக மாற்றிக்கொள்ள கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அழகான இன்றைய காலை பொழுதின் சிந்தனை சொல்லி தந்திருக்கின்றது. இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹீட் இவெண்ட்டின் இரண்டாவது நாளில் இருக்கின்றோம். உச்சக்கட்டம் இன்றைக்குத்தான் என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. 26 காலை பொழுதில் வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாகவும் கூட இப்போது பெற்று கொண்டிருக்கின்றோம். 38 வரை என்று வெப்பநிலை உயர்ந்து 45 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதற்கான ஒரு ஹீட் வார்னிங்கை தான் நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுற்றுச்சூழல் கனடா தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. பல இடங்களிலும் ஒன்டாரியோ பொறுத்தலையில் 30-37 வரை வெப்பநிலை உயர்வு இருக்குமா. 38-45 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இரவு பொழுதின் வெப்பநிலை என்று சொல்லி பார்த்தாலும் 20-25 வரைக்கும் நீடிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. எனவே அது சற்று பாதிப்பை இரவு பொழுதிலும் தரும். அதே நேரம் இரவின் உடனிலையாக ஸ்காப்ரோ பகுதிகளை பொறுத்தவரையில் 33 டிகிரி செல்சியஸ் இருக்குமாம். எனவே அது அதிக வெப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. எனவே இரவு வேளை நாங்கள் அதிக வெப்பம் தொடர்பாக கவனம் எடுத்துக்கொள்ளுதல், அது அதிக பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுதல் மிக அவசியம் என்பதைத்தான் இந்த தகவல் வந்து எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே நேரம் சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு பொழுதாகவும் பகல் பொழுது இருக்க போன்றது. பிரதானமாக வெயில் தான் இன்றைக்கு இருக்கும். எனவே அதிக வெப்பம் அதிக வெயில் என்று சொல்லி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கடுமையான நிலைமைகளைத்தான் இந்த கோடை காலத்தில் எங்களுக்கு தர இருக்கின்றது. எனவே அது தொடர்பாக அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு நிறையவே நீர் அருந்துங்கள். அதிக வெயிலில் அதிக நேரம் நிற்காமல் நாங்கள் இடையிடையே பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுதலும் கூட அவசியம் ஆகின்றது. முக்கியமாக இந்த வாகனங்களுக்குள்ளே எந்த ஒரு உயிரினத்தையும் நாங்கள் விட்டு செல்லுதல் என்பது பாதுகாப்பானது அல்ல. கண்ணாடிகள் திறக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிக வெயில் மற்றும் வெப்பம் இருக்கின்ற இந்த நாட்களில் வாகனங்களின் அந்த வெப்பநிலை வந்து மிக விரைவாகவே அந்த உள்பகுதியில் உயரக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. எனவே அதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பெட்ஸாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது வயதானவர்களாக இருக்கலாம், யாரையுமே வாகனங்களுக்குள் விட்டு செல்லாமல் இருத்தல் அவசியம் என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே கடும் வெப்பம் இன்றைக்கு தொடர்ந்து இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த ஹீட் இவெண்ட்டை பொறுத்தளவில் ஒரு புதன் வியாழக்கிழமைகள் வரைக்கும் தொடரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆனால் செவ்வாய்க்கிழமை இன்றுதான் அதிக வெப்பம் உடல்நிலை இருக்கும். அதன் பின்பு வரக்கூடிய
புதன்கிழமையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 32 இருக்கும் வெப்பநிலை, 36 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்க போகின்றது. வியாழக்கிழமை மதியநிலைமைதான், வெப்பநிலை 30 இருக்க 34 உணரப்போகின்றோம். வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய பகல் பொழுது இருக்கும். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில், பகல் வேலை இருக்கும். 25 வெப்பநிலை, 28 தான் உணரப்போகின்றோம். எனவே 30 குறைகின்றது வெள்ளிக்கிழமை உணர்நிலை. எனவே அது திடீர் மாற்றமாக இருக்கும். வியாழன் வரைக்கும் தான் 35 தாண்டிய வெப்பநிலை உணர்நிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து 25 இருக்கும், 28 வரை தான் உணரப்போகின்றோம். மாலை பொழுதில் மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கின்றன. இரவு வரை 5 மில்லிமீட்டர் அளவிலான மழை இருக்கலாம். அதுவரைக்குமே மழைக்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதைத்தான் சொல்லலாம். வருகின்ற சனிக்கிழமை வந்து மெல்லிய மழைவோடு இருக்கலாமாம். பகல் வேலை, காலை, மதியம், மாலை என்று சொல்லி தொடர்ச்சியாகவே ஒரு 4 மில்லிமீட்டர் வரையிலான மழைக்கான வாய்ப்புகளை சந்திக்கின்றோம். வருகின்ற சனி சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியம் குறைவு. 24 வெப்பநிலை, 30 தான் உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 24-28 வரை உணர்நிலை இருக்கும். பிரதானமாக வெயிலோடும் கூட இருக்கப் போகின்றது ஞாயிற்றுக்கிழமை என்பதைத்தான் இந்த பொழுதில் தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாகவும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 9:13 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
4: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. செலசி.ca.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: ஈஸ்ட் FM.ca.

எஸ்பிபி அவர்களது மிக இனிமையான பாடல்களில் இதுவும் ஒன்று. ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திலிருந்து பாடலில் கேட்டிருக்கின்றோம். காலை 9:26 ஆகியிருக்கின்றது. இந்த காலை பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். 401 வெஸ்ட்பவுண்டை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வேளையில் தாமதங்கள் மெக்காவன் ரோட் தாண்டிய பகுதிகளில் காணப்படுகின்றன. கெனடி வீதி பகுதியில் கலெக்டர்ஸில் வாகன நெரிசல்கள் அதிகரிக்கின்றது. பர்ச்மவுண்ட் தாண்டிய இடத்தில் எக்ஸ்பிரஸ் வந்து வோர்டன் வரைக்கும் அதிக தாமதங்களையும் சந்திக்கின்றது. குறைந்த தாமதங்கள் மெக்காவன் பகுதியிலிருந்து தொடர்ந்து டிவிபி வரைக்கும் காணப்படுகின்றன. டிவிபி பகுதியிலிருந்து தாமதங்கள் சற்று உயர்வாகவே காணப்படுகின்றது. லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் கலெக்டர்ஸ் என்று சொல்லி பார்த்தால் பேவியூ வரைக்கும் தாமதங்கள் சற்று உயர்வாக இருக்கின்ற நிலைமைதான் இப்போது காணப்படுகின்றது. பாதஸ்ட் வரைக்குமே தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. அதன் பின்பு கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்தும் கூட நீங்கள் தாமதங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. ஹைவே 400 தாண்டி பயணிக்கின்ற போது சற்று தூரம் அதிக வாகன நெரிசல்களும் அதுக்கு பிறகு குறைந்த வாகன நெரிசல்களும் மார்ட்டின் க்ரோ ரோட் வரைக்கும் 401 வெஸ்ட்பவுண்டில் காணப்படுகின்றன. ஹைவே 47 பகுதிகளிலிருந்து ஈஸ்ட்பவுண்டிலும்

தாமத லமைகள் மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் அதிகம் இருக்கின்றன. அந்த பகுதியில் ஒரு விபத்து நிகழ்ந்திருப்பதன் காரணமாக அதற்கு முன்னரான பகுதிகளில் வாகன நெரிசல்கள் உயர்வாகவே இருக்கின்றது. அதன் பின்பு சற்று தணிந்திருக்கக்கூடிய தாமத நிலைமைகள் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் தொடர்ந்து தென்படுகின்றன. பேவியோ பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் கூட குறைவான வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்றது. ஈஸ்ட் பவுண்டில் டிவிபி சவுத் பவுண்ட் 401 பகுதியில் அதிக வாகன நெரிசல்கள், அதற்கு பிறகு சற்று குறைவான நெரிசல்களைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். எக்லிங்டன் தாண்டிய பகுதிகளிலும் கூட இடையில் தாமதங்கள் சற்று உயர்ந்து அதுக்கு பிறகு சற்று தணிந்து இடையிடையே சுமூகமாக பயணிக்கலாம். ஆனால் மீண்டும் தென்படக்கூடிய தாமதங்களைத்தான் நீங்கள் கார்டனர் வரைக்குமே தொடர்ச்சியாக எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. டிவிபி சவுத் பவுண்டில் எக்லிங்டனுக்கும் லோரன்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நார்த் பவுண்டிலும் கூட குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. 404 பார்த்தால் சவுத் பவுண்டில் ஃபிஞ்ச் பகுதியிலிருந்து 401 வரைக்கும் தாமதங்கள் நிறைந்து காணப்படுகின்றன என்பதைத்தான் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொண்டு, இன்று ஜூலை மாதம் 14 திகதி ஒரு முக்கியமான உயிரினம் ஒன்று தொடர்பாக பேசப்படுகின்றது, அதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். வேர்ல்ட் சிம்பான்சி டே இன்றைய நாள் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மனிதர்களை போல பல்வேறுபட்ட விடயங்களை செய்யக்கூடிய மிகவும் புத்திசாலித்தனமான எங்களது மூதாதையர்கள், அவர்கள் வழிவந்த இன்னும் ஒரு சகோதரர்கள் தான் இந்த சிம்பான்சிஸ் என்பதை சொல்லலாம். கண்டிப்பாக அந்த பிரைமேட்ஸ் இவை வந்து கட்டித்தனம் மிக்க ஆச்சரியம் தரத்தக்க அந்த பிரைமேட்ஸாக தான் காணப்படுகின்றன. எனவே அவற்றை கொண்டாடக்கூடிய அல்லது அவற்றின் அந்த அழிவை வந்து நாங்கள் தவிர்த்து அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நாளாகத்தான் இன்று வேர்ல்ட் சிம்பான்சி டே கடைபிடிக்கப்படுகின்றது. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விலங்குகள் இவை என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஆனால் கவலைக்குரிய விதத்தில் அந்த பாப்புலேஷன் ஆஃப் சிம்பான்சிஸ் என்று சொல்லி பார்த்தால் அவை குறுகிக்கொண்டே வருகின்றது. அதற்கான காரணங்கள் பல சொல்லப்படுகின்றன. ஏற்கனவே இந்த சிம்பான்சிஸில் இருக்கக்கூடிய சப் ஸ்பீஷீஸ் என்று சொல்லி பார்த்தால் அவற்றில் 4 வந்து என்டேஞ்சர்ட் லிஸ்டிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். மிக அதிகமாகவே வாழ்விடங்கள் இழக்கப்படுதல் அவற்றுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த சிம்பான்சிஸை நாங்கள் பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அவசியத்தை வலியுறுத்துகின்றது இந்த நாள் என்பதையும் இங்கு சொல்லலாம். சிம்பான்சிஸ் வந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் காணப்படக்கூடிய மிக மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் அந்த டிராபிக்கல் ஃபாரஸ்டில் அதிகம் இயற்கையாகவே வாழுகின்றன என்பதைத்தான் சொல்லலாம். இந்த காடுகளில் வந்து தனித்துவமாக பிரிக்கப்பட்ட பல்வேறுபட்ட பாப்புலேஷன்ஸ் வந்து காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டி இருக்கிறார்கள். சிம்பான்சிஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் பிரைமேட்ஸாகத்தான் இருக்கின்றன. அவற்றுக்கும் கூட நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை செய்யக்கூடிய திறமைகள் இருக்கின்றது. ஒரு சில வகையான நடத்தைகள் வந்து பெரும் ஆச்சரியத்தை தரக்கூடியவையாக இருக்கின்றன என்று சொல்லி இந்த சிம்பான்சி தொடர்பான ஆய்வினை செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். சிறப்பு சைகைகளையும் கூட அவற்றினால் செய்ய முடியும். மனிதர்களைப் போல நிறைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸையும் கூட அவற்றினால் வெளிப்படுத்த முடியும். அவற்றின் அந்த நிலைமைக்கேற்ப அல்லது அவற்றின் அந்த மூடுக்கேற்ப ஒவ்வொரு விதமான சத்தங்களையும் கூட எழுப்பி தங்களுக்குள்ளே ஒரு தொடர்பாடலை பேணக்கூடியவையாகத்தான் இந்த சிம்பான்சிஸ் இருக்கின்றன. அது தொடர்பாக நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லையே தவிர அவற்றுக்கும் கூட ஒரு முறையான தனித்துவமான தொடர்பாடல் முறைகள் வந்து காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இந்த விலங்கு ராஜ்யம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் இந்த அனிமல் கிங்டத்தில் ஒரு சில உயிரினங்களால் மட்டும்தான் இந்த டூல் யூஸை செய்ய முடியும். அவற்றில் சிறப்புத்தன்மை வாய்ந்தவை என்று சொல்லித்தான் இந்த சிம்பான்சிஸ் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவை வந்து மீன் பிடிப்பதற்கும் கூட தடிகளை பயன்படுத்துவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி ஆச்சரியம் தரத்தக்க வகையில் இந்த மரங்களின் பொந்துகளுக்குள் வாழக்கூடிய கரையான் மாதிரியான சிறிய உயிரினங்களை பிடிப்பதற்கு அவை வந்து ஸ்டிக்ஸை பயன்படுத்தி இருக்கின்றமை தொடர்பான பல்வேறுபட்ட சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. அதிலும் இந்த சிம்பான்சிஸ் தொடர்பான ஆய்வினை செய்திருக்கக்கூடிய முன்னோடியாக இருக்கின்ற டாக்டர் ஜேன் குடால், இவர் வந்து பல தடவைகள் இந்த மாதிரியான நடத்தைகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இந்த கரையான்களை மரப்பொந்துகளிலிருந்து பிடிப்பதற்கு அவை ஸ்டிக்ஸை பயன்படுத்தி இருக்கின்றமே அவரால் பல தடவைகள் அவதானிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட அவர் பதிவு செய்திருக்கின்றார். அதே நேரம் மரங்களின்
தடித்த ஓடுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்ஸை வந்து உடைப்பதற்கு அவை கற்களை பயன்படுத்தி இருக்கின்றமையும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை விட அதிக மழை பெய்கின்ற போது பெரிய மரங்களின் பெரிய இலைகளை தங்களுக்கான குடைகள் மாதிரியும் கூட அவை பாவிக்கின்றன. அதை தாண்டி குடிநீரை பெறுவதற்கு பசுமையான இலைகளை வந்து ஸ்பாஞ்சஸை நாங்கள் எப்படி பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி அவை பயன்படுத்துகின்றமையும் கூட அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட ஒரு சில மூலிகை தாவரங்களை அவை தெரிந்து வைத்துக் கொள்ளுகின்றன. தங்களுக்கான ஒரு தேவை ஏற்படுகின்றது போது உடலில் காயங்களோ அல்லது அவற்றின் அந்த ஒரு ரோமங்களில் ஏற்படக்கூடிய புண் போன்றவற்றை அவை குணப்படுத்துவதற்காக அந்த மெடிசினல் பிளான்ஸை வந்து அவை பயன்படுத்துகின்றமையும் கூட பல தடவைகள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. சிம்பான்சிஸ் வந்து டீப்லி இமோஷனல் அனிமல்ஸ் என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு துன்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது பெரும் சிக்கலில் இருக்கக்கூடிய தங்களது அந்த குழுவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிம்பான்சியை வந்து அது ஹக் பண்ணுமாம் அல்லது அந்த க்ரூமிங் கிஸ்ஸிங் போன்ற நடத்தைகளை அவை செய்வதன் மூலமாக அதனை ஆற்றுப்படுத்துவதற்கும் கூட அது முயற்சி செய்கின்றது என்று சொல்லியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றமை பெரும் ஆச்சரியம் தரத்தக்க ஒன்று என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஒன்றே ஒன்று அடையாளம் காணக்கூடிய வகையில் அவை தனித்துவமான ஒரு மூச்சு வாங்கக்கூடிய ஒலிகளை கூட எழுப்புவதும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த சிம்பான்சிஸ் என்று சொல்லி பார்த்தால் இவற்றின் அந்த பிரைமரி டயட் வந்து ஃப்ரூட்ஸ் லீவ்ஸ் அல்லது சீட்ஸ் கொண்டதாகத்தான் இருக்கும். ஆனால் அவை வந்து ஓம்னிவோர்ஸாகத்தான் இருக்கின்றன. அவற்றினால் சிறிய உயிரினங்களையும் உணவாக உட்கொள்ள முடியும். பூச்சிகள் கரையான்கள் மாதிரியான சிறிய உயிரினங்களையும் கூட அவை உட்கொள்கின்றன. ஆனால் பெரும்பாலும் தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் இலைகள் சீட்ஸ் போன்றவை தான் அவற்றின் பிரதானமான உணவாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒரு சில சமயங்களில் சிறிய குரங்குகள் அல்லது வெவ்வேறு சிறிய மமல்சையும் கூட அவை உணவாக உட்கொள்ளுகின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய உயிரினங்களாக அவை இருக்கின்றன. ஒரு குழு என்று சொல்லி பார்த்தால் அவற்றுக்கென்று ஒரு சமூகம் இருக்கின்றதாம். அதில் 15-100 மெம்பர்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம். அவற்றை வழி நடத்துவதற்கு மனிதர்கள் போல ஒரு அல்பா மேல் ஒன்று இருக்குமாம். ஒரு தலைவன் மாதிரியான ஒரு பதவி அது. ஆனால் ஒரு சில குரூப்ஸில் வந்து அந்த அல்பா பொசிஷனை ஃபீமேல் சிம்பான்சிஸும் கூட வகிக்கின்றன என்பதும் ஆச்சரியம் தரத்தக்க இன்னும் ஒரு தகவலாகவும் கூட இருக்கின்றது. பெரும் ஆச்சரியத்தை தரத்தக்க ஒரு உயிரினம் தான் சிம்பான்சிஸ். இந்த பூமியில் வாழக்கூடிய அந்த உயிரினம் வந்து அழிவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அவற்றை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றது இன்றைய நாள் என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்கின்றோம். 9:34 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டுக்கரு பண்பலை East FM 102.7
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18-19 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167572006.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவ் உடனும் 10-year வாரண்டி உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன் 4-7-8-6-0-7-0-0-2.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 17 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம், ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ஃபீல்ட் ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-321-6104.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
6: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
7: FM 102.7 East FM.ca.

0: நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்பே சங்கீதா திரைப்படத்திலிருந்து பாடல் அளித்திருக்கும் நேரம் காலை 9:46. ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை ஒன்றை தான் இங்கு நாங்கள் பார்க்க இருக்கணும். ஒரு சம்பவம் அண்மையில் நிகழ்ந்திருக்கின்ற ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகின்றது. இந்தியாவின் குஜராத் அங்கிருக்கக்கூடிய பாவ் நகர், அந்த நகரத்தில் தான் மரணம் வந்து நேருக்கு நேர் நின்ற தருணத்திலும் சிறிதளவும் பதற்றமடையாமல் தனது அபாரமான பன துணிச்சலின் காரணமாக ஒரு சிங்கத்தையே அமைதிப்படுத்தி உயிர் தப்பியிருக்கின்ற ஒரு விவசாயி, அவரது அந்த சம்பவம் தான் இப்போது பெரும் ஆச்சரியத்தை பலரிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாவ் நகர் மாவட்டம், அங்கிருக்கக்கூடிய பாலிதானா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தாலுகாவில் நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காலுபாய் பர்மர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விவசாயி தான் தனது அசாதாரண தைரியத்தின் காரணமாக ஒரு சிங்கத்தின் பிடியிலிருந்து உயிரோடு மீண்டிருக்கின்றார். அந்த சம்பவம் என்ன நடந்ததுனு சொல்லி பார்த்தால், அந்த நாளிலே கடந்த ஒரு வாரத்தில் தான் காலை வேளை 8:30 மாடுகளுக்கு தீவனம் கொடுக்க அவர் சென்றிருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் அருகில் இருந்திருக்கின்ற ஒரு வனப்பகுதியிலிருந்து குடியிருப்பு பகுதிக்குள் வந்திருந்த ஒரு பெண் சிங்கத்திடம் அவர் சிக்கிக் கொண்டிருக்கின்றார். சிங்கம் தாக்க முயன்ற போது அவர் கீழே விழுந்திருக்கின்றார். சிங்கம் வந்து இப்படியும் தன்னை கடித்து குதறிவிடப் போகின்றது என்று சொல்லி அவருக்கு தெரிந்திருந்த போதிலும் கூட அவர் துளியளவும் கூட பதற்றம் அடையவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் எங்களுக்கு வந்தால் எப்படி நாங்கள் அதை எதிர்கொள்வோம் என்று சொல்லி நினைத்து பார்க்கலாம். பெரும்பாலானவர்கள் நாங்கள் அலறியோடு செய்வோம், அல்லது பெரும் கூச்சலிடம் செய்வதற்கும் கூட நாங்கள் முயற்சிப்போம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் அந்த மனிதர் வந்து அபாரமான மன உறுதியை வெளிப்படுத்தி இருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமே அவர் அந்த சிங்கத்தின் அருகிலேயே சிங்கத்தின் பிடிக்குள் தரையில் படுத்திருந்ததாக கூறப்படுகின்றது. தன்னை தாக்க முயன்ற சிங்கத்தை அவர் ஆவேசப்படுத்தாமல் அதன் தலையை வந்து மெதுவாக தடவி அந்த சிங்கத்தை அமைதிப்படுத்த முயன்ற காட்சிகளும் கூட வெளியாகி பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. மனிதர்கள் வந்து சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒரு சில சம்பவங்களையும் பெரும் பதற்றத்தின் மூலமாக மேலும் சிக்கலானதாக மாற்றிக்கொள்ளுகின்றார்கள். இது பொதுவாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பெரும் தவறு. ஆனால் அந்த மனிதரோ ஒரு சிங்கத்திடம் அகப்பட்டு தனது மரணம் வந்து உறுதியாக இருக்கின்ற அந்த நேரத்திலும் கூட துணிச்சலோடு மிக மெதுவாக அந்த சிங்கத்தின் தலையை தடவுவது அந்த வீடியோவில் வந்து தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. அதன் மூலமாக அந்த சிங்கத்திற்கும் கூட ஒரு செய்தியை சொல்வதற்கு அவர் முற்பட்டிருக்கின்றார். நான் உனக்கு ஆபத்தானவன் அல்ல என்ற ஒரு அமைதியான சமிக்ஞையை அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த முயற்சியை தான் அங்கே அவர் முன்னெடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த சிங்கத்திடமாகப்பட்ட அந்த மனிதரை அது கடித்து கொன்று விடுமே என்ற ஒரு பதற்றத்தில் அந்த காட்சியை சுற்றியிருந்தவர்கள் பார்க்கின்ற போது பெரும் பதற்றத்தோடு கூச்சலிட்டு தான் அவர்கள் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அகப்பட்ட அந்த மனிதரோ முடிந்தளவுக்கு தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு அந்த சந்தர்ப்பத்தை எப்படி எதிர்கொள்ளலாம், அந்த சிக்கலிலிருந்து எப்படி விடுபடலாம் என்று சொல்லி அவர் பதற்றம் இல்லாமல் அதை எதிர்கொண்டது தான் அவரை இப்போது உயிரோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பையும் கூட வழங்கி இருக்கின்றது. கொஞ்ச நேரம் அவரை பிடித்து கொண்டிருந்த அந்த சிங்கம் வந்து அவரை விட்டு அங்கிருந்து அகன்று சென்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கின்றார். இது வந்து ஒரு பெரும் ஆச்சரியமான ஒரு சம்பவம் என்று சொல்லியும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக வனவிலங்கு நிபுணர்கள் வந்து ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். சிங்கமேன் அவரை கொல்லவில்லை, கொல்லாமல் அது பிடித்துக்கொண்டே இருந்தது என்பதை தங்களால் உறுதியாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட, அதே சமயம் அது வேட்டையாடும் நோக்கத்தை விட ஆதிக்கம் செலுத்தும் அல்லது ஒரு எச்சரிக்கக்கூடிய நடத்தியாக இருந்திருக்கலாம் என்று சொல்லியும் கூட அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சிங்கத்தின் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மனிதரது நிலைமை எது என்பது எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் கூட அந்த ஒரு சம்பவத்தையும் கூட பதற்றம் மனதுக்குள் இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டாமல் எதிர்கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரது அசாத்திய திறமைதான் அவரை இப்போதும் உயிரோடு வைத்திருப்பதற்கான காரணத்தை உருவாக்கி இருக்கின்றது. அசாதாரணமான சூழ்நிலைகளில் பதற்றம் அடைதல் என்பது எப்போதும் பெரும் சிக்கலைத்தான் ஏற்படுத்தி விடுகின்றது. நிதானம்தான் பல சமயங்களில் எங்களது உயிரை கூட காப்பாற்றும் என்பதற்கான ஒரு உதாரணமான சம்பவம் தான் இது. இது வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியைத்தான் எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. ஒவ்வொரு ஆபத்தான சூழ்நிலையையும் வேறுபட்டதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அங்கே ஒரு விடயம் பொதுவானதாக இருக்கின்றது. பதற்றம் ஆபத்தை எப்போதும் அதிகரிக்கும். நிதானம் மட்டுமே சரியான முடிவை எடுப்பதற்கு உதவும் என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லிக்கொள்ளலாம். 9:51 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: பகலிலே ஒரு நிலவினை கண்டேன்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 You are in good hands with Allstate.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719
4: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLB பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: MJS Goldhouse பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square Mall MJS 416-299-1630
7: MJS Gold House.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462 416-821-0462 Some condition apply.
9: Your favorite music
10: on your favorite station. 102.7

நேரம் காலை 10:04 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈரான் மீது அமெரிக்காவும் அமெரிக்கா தளங்கள் மீது ஈரானும் தொடர்ந்து மாறி மாறி தாக்குதல்களை இப்போது நடத்த தொடங்கியிருக்கின்ற நிலைமைகளுக்கு மத்தியில் எரிபொருள் விலை மீண்டும் உயர்கின்ற போக்கை தான் நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம். இந்த நிலையில் நாளைய தினம் ஜூலை 15 எரிபொருள் விலை 7% உயர இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய விலையிலும் பார்க்க நாளைக்கு நீங்கள் எரிபொருளை நிரப்புவதாக இருந்தால் 7% அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வெப்பநிலை என்று சொல்லி பார்த்தால் இப்போது 28-36 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எல்லோ வார்னிங் ஹீட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது சூழல் கனடாவினால். இன்றைய தினம் இரண்டாவது நாளாகவும் கூட அந்த எல்லோ வார்னிங்கோடு தான் இன்றைய நாளையும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு ஹீட் இவெண்ட் என்று சொல்லி பார்த்தால் இது ஆன்டாரியோ இந்த கோடை காலத்தில் சந்திக்கக்கூடிய 2வது ஹீட் இவெண்டாக காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு வெப்ப அலையாகவும் கூட அமைகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்டாரியோவில் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஆல் டைம் ரெக்கார்ட்ஸ் போன்றவற்றை அது சற்று முறியடிக்கக்கூடிய சாத்தியத்தை கொண்டிருக்கின்றமை தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு செகண்ட் சிக்னிஃபிகண்ட் ஹீட் இவெண்டை தான் நாங்கள் இந்த சமரில் இப்போது சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிலையில் இந்த லாங் ஸ்டாண்டிங் டெம்பரேச்சர் ரெக்கார்ட்ஸை முறியடித்து புதிய சாதனைகள் பதிவாகும். ஏற்கனவே நேற்றைய நாள் திங்கட்கிழமையும் கூட ஒரு சில இடங்கள் வெப்பமான ஒரு நாளாக நேற்றைய நாளை பதிவு செய்திருக்கின்றன. ஒன்டாரியோவின் ஆம்ஸ்ட்ராங் இந்த பகுதியை பொறுத்தளவில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை 40.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றதாம். எனவே இதன் காரணமாகத்தான் இந்த நேற்றைய நாளின் 40.7 டிகிரி செல்சியஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு வெப்பநிலை நியூ ஆல் டைம் ஹை ஃபார் த கம்யூனிட்டி என்று சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. இது மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையாகத்தான் இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இந்த மாதிரியான ஒரு வெப்பநிலை உயர்வு ஏற்படுகின்ற போது ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலே ஹீட் ரிலேட்டட் இல்னஸஸை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் ப்ராப்பரான அந்த ப்ரீகாஷன்ஸை நாங்கள் எடுக்காமல் இருக்கின்ற போது என்பதும் தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஜிடிஏ என்று சொல்லி பார்த்தால் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நேற்றிலும் பார்க்க அதிகமான ஒரு வெப்பத்தை தான் சந்திக்க இருக்கின்றது என்பது தொடர்பாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. 37-40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சற்று மாறுபட்டதாக இருக்குமாம் இந்த வெப்பநிலை உயர்வு என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். டொனோவை பொறுத்தளவில் 38 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்கும். நாங்கள் உணர்கின்ற உணர்லை என்பது அது உச்சமாக 45 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையில் இந்த வருடத்தில் நாங்கள் சந்திக்கக்கூடிய ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சராக டொனோ சிட்டியை பொறுத்தளவில் இன்றைய நாளின் 38 டிகிரி செல்சியஸ் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கின்றது, வாய்ப்பு இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இனி இதே மாதிரியான வெப்பநிலை உயர்வு ஏற்படாமல் போனால் இன்றைய நாளின் இந்த 38 டிகிரி செல்சியஸ் வரலாற்றில் பதிவாகும். இதற்கு முன்பு வந்திருக்கக்கூடிய இந்த கனடா டே அண்மித்த அந்த நாட்களில் நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய 4 ஹீட் இவெண்டை பொறுத்தளவில் ஜூலை 1 கனடா டே அன்று 36 டிகிரி செல்சியஸ் இந்த வருடத்தின் உச்ச வெப்பநிலையாக பதிவாகி இருந்தது. ஆனால் அதிலும் பார்க்க அதிகரித்து இன்று 38 டிகிரி செல்சியஸை டொனோ சந்திக்கின்றது என்பது தொடர்பான அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. டொனோ பியர்சன் ஏர்போர்ட்டை பொறுத்தளவில் 1937 இந்த வெதர் ரெக்கார்ட்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த காலத்திலிருந்து பார்க்கின்ற போது இதுவரைக்கும் 6 தடவைகள் தானாம் 37 டிகிரி செல்சியஸை தாண்டி இருக்கக்கூடிய வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த டொனோ பியர்சன் ஏர்போர்ட்டில் பதிவாகக்கூடிய அந்த வெப்பநிலை தொடர்ச்சியாகவே வரலாற்று ரீதியாக அதிகம் ஒப்பிடப்படுகின்றது. எனவே அந்த நிலையில் தான் 1937 பியர்சன் ஏர்போர்ட் 6 தடவைகள் தான் 37 டிகிரி செல்சியஸை தாண்டி இருக்கின்ற அந்த வெப்பநிலையை பதிவு செய்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதே நேரம் இதுவரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் 38
தாண்டி இருக்கக்கூடிய வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. அது எப்போது என்று சொல்லி பார்த்தால், நாங்கள் எல்லோரும் பிறப்பதற்கு முன்பு 1948 August 25 38.3 degrees Celsius பியசனியா போர்ட் பதிவு செய்திருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதிலும் பார்க்க ஒரு சற்று குறைவாக இன்றைக்கு 38 degrees Celsius பதிவாகக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் இந்த வெப்ப உணர்லை என்பதும் கூட சற்று மாறுபடுதாக இருக்கலாமா? டோனோவில் 46 degrees Celsius உணரப்படலாம். லண்டன் வின்சரிலும் கூட 46 degrees Celsius, கிங்ஸ்டன் ஒன்டாரியோவில் 41 degrees Celsius, ஒட்டோவாவில் 45, பரிசவுன் போன்ற இடங்களில் 38 degrees Celsius வெப்பநிலை என்று உணரப்படும் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதிரி நேற்றைய தினம் ஒன்டாரியோவில் ஒரு சில இடங்களும், இன்றைக்கு ஒன்டாரியோவில் ஒரு சில இடங்களும் இந்த ஆண்டின் அதிகுச்ச வெப்பநிலையை பதிவு செய்யலாம் என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் நேற்று என்று சொல்லி பார்த்தால் ஒன்டாரியோவில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங், இது வந்து இந்த லேக் நிபிகன், அதில் இருந்து ஒரு நார்த் வெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கு வந்து 40.7 degrees Celsius நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் வேளையிலே பதிவாகி அது ஒரு சாதனை வெப்பநிலையாகவும் கூட இப்போது மாறி இருக்கின்றதாம். 90 வருடங்களுக்கு பிறகு பதிவாகக்கூடிய அதி உச்சமான ஒரு வெப்பநிலை அந்த பகுதியை பொறுத்தளவில் பதிவாகி இருக்கின்றது என்று சொல்லித்தான் இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எனவே அதிக வெப்பத்தை நாங்கள் இந்த ஜூலையிலே சந்தித்து கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு சற்று நிலைமைகள் மாறுகின்றது. நாளை நாள் என்று சொல்லி பார்த்தால் புதன்கிழமையில் 32-36 உணரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 30-34 உணரப்போகின்றோம். 2 நாட்களிலும் வெளிச்சமும் முகிலும் அடைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில் இருக்கும் பகல் வேளை வெப்பநிலை சரிதியாக சரிந்து 25 மாறும். 28 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை ஒரு மிதமான வெப்பத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இரவு வேளை மழை வரலாம். சனிக்கிழமை பகல் பொழுதும் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 24-30 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 26-31 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 10:11 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 30-25 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் solution, Nason, 1585 Markham Road, unit 406, 416-908-5656, 416-908-5656.
8: The station with the
9: best
8: music.
10: It's East FM.
11: Feel the power. Feel the bass. 102.7 FM.

இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரானின் மிக முக்கியமான இரண்டு போர்ட் சிட்டிஸாக சொல்லப்படக்கூடிய பண்டார் அப்பாஸ் மற்றும் புஷேர் ஆகிய இடங்களில் வந்து மிகப்பெரிய அளவிலே வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பான செய்திகளையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த தாக்குதல்கள் இன்னும் தீவிரம் அடையுமா என்பது தொடர்பான பல்வேறு பட்ட அச்சங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸின் ஊடாக பயணித்திருக்கக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு சொந்தமான இரண்டு டேங்கர்ஸ் தாக்கப்பட்ட அந்த சம்பவத்தில் ஒரு இந்தியன் குரூ மெம்பர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இன்னும் 8 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இது ஒரு கொடுமையான தாக்குதல் என்று சொல்லியும் கூட யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து ஒரு கடும் கண்டனத்தையும் கூட வெளியிட்டிருப்பதை காண முடிகின்றது. அதே நேரம் ஈரானின் அந்த தாக்கும் திறனை பலவீனப்படுத்துவதுக்கு, அதில் குறிப்பாக இந்த ஹோமுஸ் நீரிணையின் ஊடாக பயணிக்கக்கூடிய வர்த்தக கப்பல்களை தாக்கக்கூடிய அந்த திறனை வந்து பலவீனப்படுத்துவதற்கு நாங்கள் முக்கியமாக ஒரு சில இலக்குகள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றோம் என்று சொல்லி அமெரிக்காவின் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் ஆயில் பிரைசஸ் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. பெஞ்ச்மார்க் பிரெண்ட் க்ரூட் வந்து 3% விலை உயர்வை இப்போது ஒரு சில நாட்களில் சந்தித்திருக்கின்றதாம். ஒரு பேரல் வந்து 86.07 அமெரிக்கன் டாலர்ஸுக்கு இப்போது விலை உயர்வை சந்தித்திருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி நேற்று திங்கட்கிழமை வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முக்கியமான ஒரு சில செய்திகளை சொல்லியிருந்தார். ஈரானிய துறைமுகங்கள் மீது தாங்கள் மீண்டும் நேவல் பிளாக்கேடை வந்து அமுல்படுத்துகின்றோம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் அவர்களால். கடந்த ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில் ஈரானுடனான அந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டதை தொடர்ந்து இந்த கடற்படை முற்றுகை வந்து ஈரானிய துறைமுகங்கள் மீது நீக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது மீண்டும் இந்த தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த பிளாக்கேட் ஆஃப் ஈரானியன் போர்ட்ஸ் வந்து மீண்டும் அமுல்படுத்தப்படுகின்றது என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார். இதை தாண்டி இந்த ஹோமஸ் நீரிணையின் ஊடாக பயணிக்கக்கூடிய கார்கோ ஷிப்ஸ் மீது 20% கட்டணத்தையும் கூட மீண்டும் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்றமை தொடர்பான செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் இன்று அதிக கவனத்தை பெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் வந்து இப்போது தீவிரம் அடைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஈராக்கின் பிரைம் மினிஸ்டர் அலி அல் ஜைடி அவர் வந்து வெள்ளை மாளிகையில் இன்று அமெரிக்க அதிபரை வந்து சந்திக்கின்றார் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தான் ஒயிட் ஹவுஸில் ஈராக்கின் புதிய பிரதமராக பதவியேற்றக்கூடிய அலி அல் ஜைடியை அமெரிக்க அதிபர் சந்திக்க இருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் இந்த சந்திப்பில் வந்து ஈரான் விவகாரம் குறித்த விவாதங்கள் தான் அதிகம் ஆதிக்கம் செலுத்தும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து பல மாதங்களாக ஈராக்கில் நிலவி இருக்கக்கூடிய அரசியல் முடக்கத்திற்கு பிறகு அல் ஜெய்டி அவர் வந்து இப்போது புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். ஆனால் அவர் ஈராக்கின் புதிய பிரைம் மினிஸ்டராக வருவதற்கு அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பகிரங்கமாக ஆதரவு அளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். மேலும் ஏப்ரல் மாதம் அல் ஜெய்டி அவரது வெற்றியை வந்து அமெரிக்க ஈராக்கிய உறவுகளில் ஒரு மகத்தான புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று சொல்லியும் அமெரிக்க அதிபர் பதிவிட்டிருந்தார். அதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இன்றைக்கு ஒயிட் ஹவுஸில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் ஈராக்கின் புதிய பிரைம் மினிஸ்டர் அலி அல் ஜெய்டியை அமெரிக்க அதிபர் சந்திக்க இருக்கின்றார். இதில் முக்கியமான பல விடயங்கள் உள்ளடங்கி இருக்கும் என்று சொன்னாலும் இந்த சந்திப்பில் ஈரான் தொடர்பான பேச்சுக்கள் அதிகம் ஆதிக்கம் செலுத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கு கவனிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் ஆதரவு மற்றும் ஈரானுடன் தொடர்பு கொண்ட பல போராளி குழுக்களிடமிருந்து ஆயுதக்களைவை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அலி அல் ஜெய்டியை வந்து அமெரிக்க அதிபர் இன்று வலியுறுத்துவார் இந்த சந்திப்பில் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த ஆயுத களவுக்கான ஒரு கால அவகாசத்தை ஈராக்கிய அரசாங்கத்திற்கு அமெரிக்கா கொடுத்திருக்கின்றது என்று சொன்னாலும் அங்கிருக்கக்கூடிய இந்த போராளி குழுக்கள் ஆயுதங்களை கைவிடுவதற்கு ஏற்கனவே மறுத்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அமெரிக்க அதிகாரிகளின் தரவுகளின் அடிப்படையிலே பார்த்தால் அமெரிக்காவின் ராஜதந்திர நிலையங்கள் மற்றும் மிலிட்டரி பர்சனல் அண்ட்

ஃபெசிலிட்டிஸ் மீது இந்த மாதிரியான போராளி குழுக்கள் வந்து 600 தடவைகளுக்கு மேல் தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்கன் எம்பசி மற்றும் மிலிட்டரி அஃபீல்ஸ் மீதும் கூட பல தடவைகள் ட்ரோன் தாக்குதல்கள் இந்த போராளி குழுக்களினால் நிகழ்த்தப்பட்டிருப்பதும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் அந்த குழுக்களிடமிருந்து உடனடியாக ஆயுதக்களைவை ஈராக்கிய அரசாங்கம் செய்ய வேண்டும், அதுக்கு அல்லது அந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பது தொடர்பான முக்கியமான விடயங்கள் இங்கு பேசப்படும் இன்றைய சந்திப்பில் என்பது தொடர்பான தகவல்களையும் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:31.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: விரும்பி போவினம்.
3: மிடில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM business.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
5: 416-461-6401.
6: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:14 ஆகி இருக்கின்றது. இன்றைக்கு முக்கியமான ஒரு நாள் வந்து சேர்ந்திருக்கின்றது. ஜூலை 14 மூன்று மணி வரை நாங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். ஃபிஃபா வேர்ல்ட் கப் அதன் அரை இறுதி ஆட்டம் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். செமிஃபைனல்ஸ் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நடைபெற இருக்கின்ற நிலையில் ரசிகர்களிடையே இப்போது பெரும் பரபரப்பு தொட்டியிருக்கின்றது. யார் இந்த செமிஃபைனல்ஸில் வெற்றியீட்டி ஃபைனல்ஸ்லே விளையாடப் போகின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிறையவே இப்போது பல இடங்களிலும் இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். இது தொடர்பான பல்வேறுபட்ட கருத்து கணிப்புகளும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆறு அடுத்த கட்டத்துக்கு நகரப் போகின்றார்கள் அல்லது எதிர்வரும் சனிக்கிழமைதான் இந்த மூன்றாவது இடத்துக்கான இந்த போட்டி நடைபெற இருக்கின்ற நிலையில் அதில் எந்த அணிகள் விளையாடப் போகின்றன என்பது தொடர்பான பல கருத்துக்கள் வித்தியாசம் வித்தியாசமாக எல்லாம் வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு வந்து இன்னும் ஒரு சில மணி நேரம் தான் நாங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். பிரான்ஸ் வர்சஸ் ஸ்பெயின் அந்த கேம் வந்து முக்கியமான ஒரு போட்டியாக இன்று நடைபெறப் போகின்றது. 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸில் முதலாவது கேமாக அது டெக்சாஸில் இருக்கக்கூடிய ஆர்லிங்டன் AT&T ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற இருக்கின்றது 3:00 என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த ஸ்டேடியம் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஒரு 80,000 பார்வையாளர்களை கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கமாக இருக்கின்றது. அங்குதான் மிக அதிக அளவிலான ரசிகர்களுக்கு மத்தியில் விளையாட இருக்கிறார்கள் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணியினர் என்பதைத்தான் சொல்லலாம். இதில் பிரான்ஸ் வெற்றியிட்ட கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கின்றது என்பதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2026 வேர்ல்ட் கப்பை பிரான்ஸ் தான் பெரும்பாலும் சுவீகரித்துக் கொள்ளும் என்பது தொடர்பான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நிறைய வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்றைய ஆட்டத்தில் பிரான்ஸ் வெற்றியீட்டித்தான் ஃபைனல்ஸுக்கு அது முன்னேற இருக்கின்றது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஸ்பெயின் அணியையும் கூட நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு சில சமயங்களில் மாற்றங்களும் கூட நிகழலாம். ஆனால் பெரும்பாலும் பிரான்ஸ் என்று வெற்றியீட்டுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதே நேரம் இரண்டாவது இந்த செமிஃபைனல்ஸ் என்று சொல்லி பார்த்தால் ஜூலை 15 நாளைக்கு புதன்கிழமை இதே 3:00 தான் நடைபெறப் போகின்றது. அட்லாண்டா ஸ்டேடியத்தில் தான் அது வந்து அர்ஜென்டினா இங்கிலாந்து மோதக்கூடிய ஒரு போட்டியாக நடைபெறப் போகின்றது. அர்ஜென்டினா இப்போதைய நடப்பு சாம்பியனாக இருக்கின்ற அணி. ஆனாலும் கூட அதிக கவனம் பெறக்கூடிய அதிக பலம் வாய்ந்த ஒரு அணியாக இங்கிலாந்து வந்து இப்போது நிறையவே கவனிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லலாம். இங்கிலாந்து அணி சார்பாக ஹாரி கேன் வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீரராக கருதப்படுகின்றார். அதே நேரம் நோர்வேயை தோற்கடித்த அந்த 2 போட்டிருக்கக்கூடிய ஜூட் கில்லிங்ஹாம் அவரும் கூட இப்போது மிக முக்கியமான ஒரு ஸ்டார் பிளேயராக இங்கிலாந்து அணி சார்பாக கருதப்படுகின்றார். எனவே அந்த 2 முக்கியமான பிளேயர்ஸ் வந்து நாளைக்கு அர்ஜென்டினாவை எதிர்த்து விளையாடப் போகின்றார்கள். அர்ஜென்டினா சார்பில் மெஸ்ஸி நிறையவே எதிர்பார்ப்பையும் கூட இப்போது வைத்திருக்கின்ற நிலையில் நாளைய ஆட்டமும் கூட ரசிகர்களுக்கு அதிக சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிக விறுவிறுப்பான ஒரு போட்டியாக அது நடக்கப் போகின்றமை தொடர்பான முக்கியமான பல செய்திகளையும் கூட இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒரு விறுவிறுப்புக்கு மத்தியில் இன்னும் ஒரு விடயமும் கூட இங்கு அதிக கவனம் பெறுகின்றது. என்ன நடக்கப் போகின்றது பார்த்தால் நாளைய புதன்கிழமையின் இந்த வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில் நடைபெறப் போகின்ற இந்த சூழ்நிலையில் இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போலீசார் இந்த அரையிறுதி போட்டிக்காக தங்களது பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் இறுக்கமாக்குகின்றோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்காக நாளைய அந்த போட்டி மட்டும் அதிகம் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்புகளுக்கு மத்தியில் நடத்தப்பட இருக்கின்றது என்று சொல்லி கேட்டால் அதுக்கான காரணமும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அட்லாண்டா ஸ்டேடியத்தை சூழ அல்லது அங்கு ரசிகர்களுக்கு மத்தியிலும் கூட நிறையவே பாதுகாப்பு படையினர் வந்து பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போதைய நடப்பு சாம்பியனை வீழ்த்தி 1966 பிறகு உலக கோப்பையை கைப்பற்றக்கூடிய அந்த இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து வந்து முன்னேறும் என்பது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பும் இப்போது உருவாக இருக்கின்ற இந்த நிலையில்தான் இந்த போட்டி நடைபெறக்கூடிய நாளைய அந்த போட்டி நடைபெறுகின்ற அந்த அட்லாண்டா மைதானத்தில் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால் இந்த 2 இடையில் ஏற்கனவே நிலவக்கூடிய வரலாற்று ரீதியான ஒரு பதற்றம் அதுதான் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றமைக்கு காரணமாக இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய லாஸ் மால்வினாஸ்
அந்த பகுதி தொடர்பாக அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் ஒரு இறையாண்மை தொடர்பான ஒரு அரசியல் பதற்றம் வந்து தொடர்ந்து நீடிக்கின்றமை தொடர்பாக இங்கு கவனம் செலுத்தப்படுகின்றது. 1982 பிரிட்டன் மற்றும் அர்ஜென்டினா ஃபோக்லாண்ட் வோரிலே மோதிக்கொண்டன. ஃபோக்லாண்ட் போர் வந்து யுத்தம் வந்து நடைபெற்ற போது அர்ஜென்டினா தரப்பில் அர்ஜென்டினாவின் படையினர் ஒரு 649 பேர் உயிரிழந்திருந்தார்களாம். இங்கிலாந்து படையினரும் கூட 255 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 3 பொதுமக்களும் கூட அந்த போரில் வெறும் ஒரு 74 நாட்கள் மட்டும் நீடித்திருக்கக்கூடிய அந்த போரில் உயிரிழந்திருந்தமை ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1982 இந்த லாஸ் மால்வினாஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரி தொடர்பாகத்தான் அர்ஜென்டினாவும் இங்கிலாண்டும் தொடர்ந்து ஒரு இறையாண்மை போரிலே ஈடுபட்டு வருகின்ற நிலையில் நாளே இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடைபெறுகின்ற அந்த சமயத்திலும் கூட இந்த அரசியல் பதட்டம் அங்கும் ஒரு சில பதட்டங்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பை கொண்டு வரலாம் என்ற ஒரு நிலையில்தான் நாளைக்கு வந்து பார்வையாளர்களிடையே இந்த விடயம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகின்றமை தொடர்பாக இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 1986 பிறகு மீண்டும் இங்கிலாண்டும் அர்ஜென்டினாவும் மோதுகின்றன என்பது தொடர்பாக தான் சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் வந்து மரடோனா அர்ஜென்டினா சார்பாக ஒரு புகழ்மிக்க ஹேண்ட் ஆஃப் கோட் கோலை போட்டு தான் அந்த வெற்றியை வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸில் இங்கிலாந்துக்கு எதிராக உறுதிப்படுத்தி இருந்தார் என்பதும் கூட இங்கு முக்கியமான ஒரு விடயம். எனவே அதற்கு பிறகு இந்த 2 அணிகளும் இப்போது அரையிறுதி போட்டியிலே நாளே நாள் மோத இருக்கின்ற நிலையில்தான் அங்கு நிலவக்கூடிய ஒரு அரசியல் பதற்றமும் கூட கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:51 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெபன் 102.7
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள் ஹாட்லைன் 647-600-5297
3: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள் மனோ 647-980-4779 647-980-4779
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417
5: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
6: என்ன யோசின
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை நகை கையில இருக்கு ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்
8: நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம் நகைகளை வாங்கலாம் 416-757-0034 அல்லது 416-994-3861
10: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7

நேரம் காலை 11:04 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுதில். ஈஸ்டெஃபம் தொடர்களுக்கு 416-824-1212 ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7. எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து சந்தித்து வருகின்றது. இன்றிலும் பார்க்க நாளைக்கு வந்து 7% விலை உயரப்போகின்றமை தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே நாளைய நாளின் எரிபொருள் விலை வந்து இன்றிலும் பார்க்க 7% அதிகரித்திருக்கும். 30 ஸ்காப்ரோவை பொறுத்தளவில் இப்போது வெப்பநிலை உயர்வாக இருக்கின்றது. 39 நாங்கள் இந்த வேளையிலே உணர்கின்றோம். இன்று வந்து 38 வரை வெப்பநிலை உயர்ந்து 45 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அதிகூடிய உடல்நிலையாக இரவு பொழுதில் 26 வெப்பநிலை நீடிக்கும். 33 டிகிரி செல்சியஸ் இரவின் உடல்நிலையாகவும் நாங்கள் உணரப்போகின்றோம். எல்லோ எக்ஸ்ட்ரீம் ஹீட் அலர்ட்டோடு தான் இன்றைய நாளையும் நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டியதாகவும் இருக்கின்றது. சுற்றுச்சூழல் கனடா நேற்றிலிருந்தே இந்த எல்லோ வார்னிங்கை தொடர்ந்து விடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதிக வெப்பம் தொடர்பாக ஒன்டாரியோ சந்திக்கக்கூடிய இந்த கோடை காலத்தின் 2வது வெப்ப அலையாக இது இப்போது அதிக பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த வெப்ப நிகழ்வு என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். சூரிய வெளிச்சமும் இன்றைக்கு நிறைந்திருக்கும். அதிக வெப்பத்துடனும் கூட இன்றைய நாள் இருக்க போன்றது. 8:57 தான் இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் இன்றிலும் பார்க்க முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் கூட நாளைய நாளும் வெப்பம் அதிகமாக இருக்கின்ற நிலைமைகள் தான் தொடரப்போகின்றன. நாளைக்கு புதன்கிழமை வந்து 36 நாங்கள் உணரப்போகின்றோம். 32 கூடிய வெப்பநிலையாக இருக்கும். மேலும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அதே மாதிரி தான் வியாழக்கிழமையும் கூட சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். 30 வெப்பநிலை 34 உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை வந்து ஒரு மிதமான வெப்பநிலையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 25 வெப்பநிலை உயர்ந்து 28 தான் உணரப்படும். பகல் வேளை பிரதானமாக வெயில், இரவு வேளை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 5 மிமீட்டர் அளவில் மழை பொழிவு இருக்கலாம் வெள்ளி இரவு வேளையில். சனி ஞாயிற்றுக்கிழமைகளின் நிலைமைகளை பார்த்தால் வாரிறுதி வந்து ஒரு மிதமான வெப்பத்தை தான் எங்களுக்கு தரப்போன்றது. அதிக வெப்பம் என்று சொல்ல முடியாது. சனிக்கிழமை வந்து மழை துருளுக்கான வாய்ப்புகள் பகல் பொழுதில் தொடர்ச்சியாகவே இருக்கின்றன. 24 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 30 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 26-31 டிகிரி செல்சியஸ் வரை உணரப்போகின்றோம். ஞாயிறு வந்து பிரதானமாக வெயிலோடும் கூட இருக்கப் போகின்றோம். இத்தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதிக வெப்பம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் வந்து ஏர் குவாலிட்டி வந்து குறைவது வழக்கமான ஒரு பிரச்சனையாக இப்போது மாறிப்போயிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இதன் அடிப்படையில் நேற்றைய தினமே இந்த ஹீட் வார்னிங் விடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் திங்கட்கிழமை வந்து டோனோ என்று சொல்லி பார்த்தால் இது வந்து உலக அளவிலே காற்றின் தரம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நகரமாக மாறியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். நேற்றைக்கு அதிக மாசுபாட்டை தான் எங்களது வளிமண்டலம் கொண்டிருந்தது என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். உலக அளவில் காற்றின் தரம் மிக மோசமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாகத்தான் டோனோ சிட்டியும் கூட நேற்றைய தினம் பதிவாக இருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று திங்கட்கிழமை ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெப்பத்தின் விளைவாக இந்த ஐக்யூ ஏஆர் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து டோனோவை 30வது இடத்தில் வகைப்படுத்தி இருக்கின்றது. 30th மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியாக நேற்றைய தினம் எங்களது இந்த சிட்டியின் நிலைமை இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் என்வாயர்மெண்ட் கனடா அதன் ஏர் குவாலிட்டி ஹெல்த் இண்டெக்ஸை பார்த்தோம் என்று சொன்னால் நேற்று வந்து லெவல் 5 அந்த இண்டெக்ஸ் வந்து காணப்பட்டிருக்கின்றதாம். இது வந்து ஒரு மாடரேட் ரிஸ்கை குறைக்கக்கூடிய ஒரு அளவீடு என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்டாரியோவில் தொடர்ந்து நிலவக்கூடிய இந்த கடும் வெப்பத்தின் காரணமாக ஒரு சில இடங்களில் எரியக்கூடிய அந்த காட்டுத்தீ இந்த காற்றின் தரத்தை பாதித்திருக்குமா என்று கேட்டால் அதுக்கான வாய்ப்பு வந்து நேற்றைக்கு குறைவாகவே இருந்தது. ஆனாலும் கூட கடும் வெப்பம் நீடிக்கின்ற நிலைமையில் அந்த வெப்ப காற்று வந்து மேலெழுந்து அந்த அப்பர் அட்மாஸ்பியரை அடைவதற்கான சாத்தியம் இல்லை. எனவே அது வந்து பெரும்பாலும் சாதாரணமாக இந்த லோவர் லெவலில் தானாம் இருக்கும். இதன் காரணமாக இந்த காற்றில் சிறைப்படக்கூடிய அந்த பொலூட்டன்ஸ் மாசுபடுத்திகள் போன்றவை லோவர் லெவலிலேயே சிறைப்பட்டிருப்பதன் விளைவாகத்தான் அது வந்து காற்றின் அந்த ஒரு தரத்தை பாதித்து மாசுபாட்டுக்கான வாய்ப்பை உருவாக்குகின்றது என்று சொல்லித்தான் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிக வெப்பம் நிறைந்திருக்கின்ற நாட்களில் வெப்பக்காற்று மேலே செல்வது தடுக்கப்படுவதன் காரணமாகத்தான் இந்த பொலூட்டன்ஸ் வந்து எங்களது வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் சிக்கிக்கொண்டு அது காற்றின் தரத்தை
பாதிக்கின்றது என்று சொல்லி அந்த விளக்கமும் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். நாளைக்கு புதன்கிழமை இந்த இரண்டு நாட்கள் ஹீட் இவெண்ட் தொடர்ந்து அதுக்கு பிறகு வரப்போன்ற ஒரு உபமான நாளாக இருப்பதன் காரணமாகவும் நார்த் வெஸ்டர்ன் ஆன்டாரியோவில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்டுத்தீயின் காரணமாகவும் நாளைய தினமும் அந்த காற்றின் தரம் மாசுபடுத்தப்பட்ட நிலைமை இருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த லெவல் 5 என்று சொல்லப்படக்கூடிய அந்த AQHI ஏர் குவாலிட்டி ஹெல்த் இண்டெக்ஸை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதரை அதிகம் பாதிக்கப் போவதில்லை. பொதுவாக சாதாரணமாக அந்த மக்கள் வந்து அவர்களது அந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டியை அதிகம் மாடிஃபை பண்ண வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் வழியில் நிற்கின்ற போது எங்களுக்கு வந்து அதிக இருமல் அல்லது த்ரோட் இரிட்டேஷன் போன்றவை ஏற்பட்டால் நீங்கள் அந்த வெளிப்புற நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வது பாதுகாப்பானது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதிக ஆபத்தில் இருக்கக்கூடிய பலர், அதாவது சீனியர்ஸ், பிரெக்னன்ட் உமன், இன்ஃபென்ட்ஸ் போன்றவர்கள் வந்து பாதுகாப்பாக வீடுகளுக்குள்ளே இருத்தல் என்பதுதான் அவசியம் என்பது தொடர்பாக இங்கு இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். 11:10 ஆக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6472935899.
2: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4008-0
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: Some conditions may apply.
7: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
8: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
9: Everything you like, everything you need is found only here.
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

தேவாவின் இசையில் ஒலித்த அந்த இனிமையான சோக பாடல் எஸ்பிபி அவர்களது மிக அழகான சோக பாடல்களில் ஒன்று சண்முகம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றோம். 11:23 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது நேச்சர் சயின்டிபிக் ஜேர்னல். அதில் இந்த வாரத்தில் முக்கியமான ஒரு புதிய கண்டுபிடிப்பு தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தாய்லாண்டில் இருக்கக்கூடிய பேலியன்டாலஜிஸ்ட் ஒரு நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் டைனோசோரை தாங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த ஃபொசல்ஸிலிருந்து இப்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். தாய்லாண்டில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்கின்ற கலாசின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ராவின்ஸில் தான் அந்த ஃபொசல்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். தாவர உண்ணிகளாக இருந்திருக்கக்கூடிய ஒரு டைனோசோர் அது வந்து புதிய பெயரை இப்போது பெற்றிருக்கின்றது. உரகாசோரஸ் கலாசினேன்சின்ஸ் என்று சொல்லித்தான் அந்த ப்ராவின்ஸின் பெயரையும் உள்ளடக்கி அதன் விஞ்ஞான பெயரையும் கூட இப்போது உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். கலாசின் ப்ராவின்ஸில் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் உராகாசோரஸ் கலாசினென்சின்ஸ் என்று சொல்லி அதுக்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. அது வந்து தாய்லாந்து போன்ற இடங்களில் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்கக்கூடியவையாக இருக்கின்றன என்று சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு அசாதாரணமாக நீண்டிருக்கக்கூடிய கழுத்தை கொண்டிருக்கின்ற டைனோசோர்ஸாக இருந்திருக்கின்றன என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கழுத்தின் நீளம் மட்டுமே ஒரு கிரிக்கெட் பிச் எந்த அளவுக்கு நீளமானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீளமானதாக 20 மீட்டர் நீளமான கழுத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு டைனோசோர் இனமாக அது இருந்திருக்கலாம் என்று சொல்லித்தான் இப்போது அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். 2008 இப்போது இந்த ஃபொசல்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் வந்து முதலாவது எச்சம் வந்து டைனோசோர் எச்சம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அதுக்கு பிறகுதான் அந்த பகுதியில் பல்வேறுபட்ட அகழ்வு நடவடிக்கைகள் செய்யப்பட்ட போதுதான் அதன் பின்பு ஒரு லார்ஜ் ஃபொசல் கலெக்ஷனையும் கூட அந்த இடத்திலே கண்டுபிடித்திருந்தார்களாம். 2008 முதலாவதாக ஒரு சிறிய ஃப்ராக்மெண்ட் ஒன்று தானாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு பாம்பின் சட்டை மாதிரி தானாம் அது முதலில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அதை ஆராய்ந்த போதுதான் அது ஒரு சற்று வித்தியாசமான உயிரினத்தின் ஒரு உடற்பாகமாக ஒரு எச்சமாக இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டு அந்த இடத்தில் மேலும் அகழ்ந்த போதுதான் ஒரு லார்ஜ் ஃபொசல் கலெக்ஷன் ஒன்றை அந்த இடத்தில் கண்டுபிடித்திருந்தார்கள். அதுக்கு பிறகு பல பேலியன்டாலஜிஸ்ட் வந்து அந்த பகுதியை ஆய்வு செய்த போது வெரைட்டி ஆஃப் ஃபொசல்ஸே அவர்கள் எடுத்திருந்தார்களாம். லேட் ஜுராசிக் பீரியடுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த எச்சங்கள் கிடைத்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதில் அந்த இடத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற 90% அதிகமான ஃபொசல்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இவை வந்து டைனோசோர் ஃப்ராக்மெண்ட்ஸாகத்தானாம் இருக்கின்றன என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். டைனோசோர் அவற்றின் பற்கள் அவற்றின் பல்வேறுபட்ட எலும்பு பகுதிகள் எல்லாமே அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் கூட இப்போதே அந்த புதிய டைனோசோர் இனத்தை கண்டுபிடிப்பதற்காக வழிவகுத்திருக்கக்கூடிய ஒரு புதை வடிவம் எது என்று சொல்லி பார்த்தால் அந்த இடத்தில் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முதுகுத்தண்டு வடை எலும்பு என்று சொல்லித்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு டோர்சல் வெர்டிப்ரே என்று சொல்லித்தான் அந்த எலும்பு தொடர்பாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது நடு அல்லது மேல் முதுகு பகுதியிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய எலும்பு அதுதானாம் தனித்துவமான பண்புகளை காட்டியிருக்கின்ற நிலையில் அதுக்கு பிறகு அது தொடர்பான ஆய்வுகளை செய்துதான் சிடி ஸ்கேனிங் எல்லாம் செய்து அது வந்து ஒரு புதிய உயிரினமாக இப்போது பெயரிடப்பட்டிருக்கின்றது. புதிய இனமாக அது பெயரிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த மெமன்சிசோரிடே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி அது வந்து சோரோபோட் டைனோசோர்ஸாக இருந்திருக்கின்றது. அதில் ஒரு தனித்துவமான ஃபேமிலி தான் இந்த மெமன்சிசோரிடே என்று சொல்லப்படுகின்ற இந்த ஃபேமிலி அதனை சேர்ந்ததாகத்தான் இந்த புதிய உராகாசோரஸும் கூட இருக்கின்றது என்பது தொடர்பாக இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். இந்த மெமன்சிசோரிடே என்று சொல்லப்படக்கூடிய அந்த குடும்பத்தை பொறுத்தளவில் இந்த டைனோசோர் இனம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி லாங் நெக்ஸை கொண்டிருக்கக்கூடியவையாக இருந்திருக்கின்றன. தாவர உண்ணிகளாக இருப்பதன் காரணமாக வெவ்வேறு அளவில் உயரமாக இருக்கக்கூடிய அந்த மரங்களிலிருந்து உணவை அவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் கூட இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு முன்பு இந்த மெமன்சிசோரிடே என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத் பல புதை படிவங்கள் எச்சங்கள் வந்து சைனாவில் தானாம் கிடைத்திருக்கின்றன. முதல் தடவையாக இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு டைனோசோர் இனத்தின் எச்சம் வந்து தாய்லாந்தில்

கிடைத்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் சிடி ஸ்கேனிங்கின் மூலமாக மேலதிகமாக செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அவற்றின் உடலில் வந்து ஒரு தனித்துவமான காற்றுக்குழி ஸ்ட்ரக்சரும் கூட கண்டுபிடிக்கப்படுதாம். ஏர் கேவிட்டி ஸ்ட்ரக்சர் அதில் இருப்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஏனைய டைனோசோர் இனங்களில் இல்லாத ஒரு தனித்துவமான ஒரு விடயமாக இது கருதப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் கடந்த மே மாதத்திலும் கூட தாய்லாந்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அகழ்வாய்வு பணிகளின் போது இன்னும் ஒரு டைப் ஆஃப் லாங் நெக்ட் ஹெர்பிவோர் டைனோசோர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. நாகா டைட்டன் என்று சொல்லி அதன் பெயரையும் கூட வெளியிட்டிருந்தார்கள். இந்த நாகா டைட்டன்ஸ் என்று சொல்லி பார்த்தால் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வாழ்ந்திருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் எவர் டைனோசோர் என்று சொல்லித்தான் அது கூறப்பட்டிருந்தது. ஒரு 27 டன்ஸ் அடை கொண்டதாக அவை இருந்திருக்கலாம். அந்த இடை என்று சொல்லி பார்த்தால் ஒரு 9 அடல்ட் ஏஷியன் எலிஃபென்ட்ஸின் இடைக்கு சமமானதாக இருந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதுதான் இதுவரைக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பெரிய டைனோசோர் என்று சொல்லித்தான் இந்த நாகா டைட்டன்ஸ் தொடர்பான விவரங்கள் மே மாதத்தில் வெளியிடப்பட்டிருந்தன. அவை 27 மீட்டர் நீளமானவையாகவும் கூட இருந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:29.

0: Your favorite music on your favorite station. 102.7
1: is East FM. உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழியுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மோனிசேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599. காட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

தம்பிதுரை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டிருக்கின்றோம். நேரம் 11:42 நிமிடமாக இருக்கின்றது. நேற்றைய நாள் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஹோமஸ் நீரடியின் ஊடாக பயணிக்கக்கூடிய வர்த்தக கப்பல்களுக்கு 20% கட்டணத்தை தாங்கள் விதிக்கின்றோம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஒரு பரபரப்பான அறிவிப்பு, இன்று ஒரு மாற்றத்துக்கு உள்ளாக இருக்கின்றது. இந்த கிரிட்டிக்கல் வாட்டர்வேயின் ஊடாக பயணிக்கக்கூடிய அந்த சரக்கு கப்பல்களுக்கு 20% கட்டணம் விதிக்கக்கூடிய தனது கோரிக்கையை தான் கைவிடுகின்றேன் என்று சொல்லி இன்று அமெரிக்க அதிபர் செவ்வாய்க்கிழமை அறிவித்திருப்பதாக தான் இப்போதைய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவும் ஈரானுமே இந்த முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஹோமோஸ் நீர்வழியின் கட்டுப்பாட்டிற்காக போராடி வருகின்ற நிலையில்தான் அதன் வழியாக செல்லக்கூடிய அந்த கப்பல்களுக்கான கட்டணம் விதிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இதுவரைக்கும் ஈரான் செயற்படுத்தி வந்திருக்கின்ற நிலையில்தான் மீண்டும் இந்த போரும் கூட ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நிலையில் நேற்றைய நாள் தான் ஒரு பரபரப்பான அறிவிப்பு அவரால் வெளியிடப்பட்டிருந்தது. அமெரிக்க அதிபரினால் 20% கட்டணம் விதிக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து அமலுக்கு வருகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அது கைவிடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லித்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை ட்ரூத் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அறிவித்திருக்கின்றார். இந்த கட்டணத்திற்கு பதிலாக அந்த நாடுகள், அதாவது வளைகுடா நாடுகள் அமெரிக்காவில் முதலீடு செய்யும் என்று சொல்லியும் கூட இன்றைக்கு இந்த செய்தி குறிப்பில் அவர் கூறியிருப்பதாகவும் இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து செலுத்த இருக்கின்ற அந்த கட்டணத்திற்கு பதிலாகத்தான் தங்களது நாட்டில் அது முதலீடு செய்யும் என்று சொல்லித்தான் அவர் எதிர்பார்ப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்றைய நாளில் என்பது தொடர்பாகவும் கூட ஒரு முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் மேலதிகமான தகவல்களை அவர் மிக விரைவிலே பகிர்ந்து கொள்வார் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவல் ஆஃபீஸில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களிடையே பேச இருக்கின்றாராம். எனவே அதில் மேலதிகமான தகவல்கள் இந்த விடயம் தொடர்பாக வெளியிடப்படும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடயத்தையும் நாங்கள் இந்த பொழுதிலே பார்க்க இருக்கின்றோம். ஆண்டாரியோ அல்லது கனடாவின் பல இடங்களிலும் இப்போது இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசன் வந்து சேர்ந்திருக்கின்றது. அடிக்கடி பல இடங்களையும் தாக்கக்கூடிய சூறாவளிகளை நாங்கள் சந்திக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த வெளிப்புறங்களில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த வெளி வெட்டவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் ஹவுசஸ் வந்து இந்த மாதிரியான சூறாவளிகளில் அடிக்கடி சேதம் அடைகின்றன. இந்த ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய மாடுகள் எப்படி பாதுகாப்பை பெறுகின்றன என்பது தொடர்பாகத்தான் ஒரு சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. July 8 வந்து காவ் அப்ரிசியேஷன் டே கடைபிடிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த விடயங்கள் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றன. ஒரு சில மூவிஸில் நாங்கள் பார்த்திருக்கலாம், ஃபேமஸ் சீன்ஸாக இருக்கும். ஒரு டொனாடோ ஒன்றினால் மாடுகள் வந்து அடித்து செல்லப்படக்கூடிய அல்லது தூக்கி செல்லப்படக்கூடிய காட்சிகள் வந்து கொஞ்சம் நகைச்சுவைக்காக கூட சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி அந்த ஹாலிவுட் மூவிஸை வந்து நாங்கள் பார்த்து ரசித்திருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி இந்த சூறாவளிகளின் மூலமாக மாடுகள் வந்து தூக்கி செல்லப்படலாமா என்று சொல்லி கேட்டால் அது அவ்வளவு இலகுவானதல்ல என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. காரணம், அவற்றின் அந்த குழம்புகள் வந்து அந்த அளவுக்கு பலமானவை. அந்த குழம்புகள் அந்த நிலத்தோடு அவை காட்டக்கூடிய அந்த உறுதியான அந்த பிணைப்பை சற்று விலக்கி அந்த காற்று வந்து அவற்றை தூக்கி செல்வதென்பது அவ்வளவு இலகுவானதல்ல என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அவரேஜ் கவ் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து 600 கிலோகிராமிலும் பார்க்க எடை கொண்டதாக இருக்கும். அதாவது ஒரு சாதாரண வளர்ந்த மனிதர்களும் பார்க்க 10-20 மடங்கு வந்து அதிகமான எடை கொண்டவையாகத்தான் அந்த மாடுகள் காணப்படுகின்றன. ஆனாலும் கூட கனடா போன்ற நாடுகளில் இந்த மாதிரியான சம்பவங்கள் அரிதானதாக இருந்தாலும் சில சூறாவளிகளில் காற்றின் வேகம் வந்து 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஒரு வேகமாக அது வீசுகின்ற போது அந்த நேரத்தில் ஒரு சில கால்நடைகள் உட்பட கனமான பொருட்கள் தூக்கி எறியப்படும் சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த அளவுக்கு அதிக சக்தி வாய்ந்ததாக அந்த காற்று வந்து மாறக்கூடிய அபாயமும் கூட இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்கனவே ஒரு சில சமயங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. சூறாவளியில் பண்ணை விலங்குகள் தூக்கி செல்லப்பட்டு அவை ஒரு சில சமயங்களில் அதிர்ஷ்டவசமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமலும் கூட கீழிறங்கி இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் நிகழ்ந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம்
பல விலங்குகள் வந்து ஸ்டார்ம்ஸ் தங்களை நோக்கி வருவதை தங்களது உள்ளுணர்வுகளின் மூலமாக அறிந்து கொள்ளுகின்றன. எனவே அந்த நிலையில் அவை தங்களுக்கான அந்த சொந்த பாதுகாப்பை தேடக்கூடியவையாகவும் கூட இருக்கின்றன. அதில் ஒரு சில விலங்குகள் வந்து அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுமாம். சிறிய வெவ்வேறு விலங்குகள் வந்து தங்களது இந்த குழிகளை தான் அந்த பியூரோஸில் வந்து சூறாவளிகள் ஏற்படுகின்ற இடங்களில் பாதுகாப்பை தேடிக்கொள்ளும் என்பதை கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு விடயம் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மாடுகள் மாதிரியான விலங்குகளை நாங்கள் பாதுகாப்பு என்று சொல்லி ஒரு இடத்திலுமே இந்த சூறாவளிகள் ஏற்படுகின்ற போது கட்டி போட்டுவிடக் கூடாது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவை தாங்களாக அந்த பாதுகாப்பை பெறக்கூடிய அந்த வாய்ப்பை நாங்கள் வந்து தடுக்கின்றோம் அல்லது இல்லாமல் செய்கின்றோம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றை கட்டி போடுவது என்பது அவற்றுக்கு ஆபத்தான நிலைமையை உருவாக்கும். அவற்றை அவர்களது அந்த போக்கிலேயே விட்டுவிட்டால் அவை அந்த சூறாவளிகளிலிருந்து அவை தாங்களாகவே பாதுகாப்பை பெறக்கூடிய உள்ளுணர்வை பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான செய்திகள் பங்கிடப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்கின்றோம். 11:48 நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

11:51 இருக்கின்றது. இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளே நிறைவு பகுதியை நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். மிக அதிகமான வெப்பத்தை இந்த நாள் எங்களுக்கு தொடர்ந்து தர இருக்கின்றமை தொடர்பான எச்சரிக்கைகள் தான் ஒரு எல்லோ வார்னிங்காக விடுக்கப்பட்டிருக்கின்றது. 41 டிகிரி செல்சியஸை உணர்கின்றோம் இந்த பொழுதில். டொனோவை பொறுத்தளவில் இன்று 38 வெப்பநிலை உயர்ந்து 46 டிகிரி செல்சியஸை பிற்பகலில் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். ஒருவேளை இந்த ஆண்டிற்கான அதியுச்ச வெப்பநிலையை நாங்கள் இன்றுதான் சந்திக்கின்றோம் என்பது தொடர்பான அதற்கான வாய்ப்புகளும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே அதிக கவனம் எடுத்தல் அவசியமாகின்றது. வெப்பத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு அதிக நீர் இருந்துங்கள். அதிக நேரம் வெளியில் செலவிடாமல் இருப்பதும் கூட உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். எரிபொருள் விலை உயர இருக்கின்றது நாளைக்கு. அதுவும் ஒரு கணிசமான அளவுக்கு 7% விலை உயர்வு நாளைய தினம் July 15 ஏற்படலாம் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதுவரை நேரமும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் தொடர்ந்து மீட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓட ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபுரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
0: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரி முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514
2: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
4: 4-6-6-8-8 4-6-6-4-9-6-3-8-8
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
7: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 14 2026 செவ்வாய்க்கிழமை ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் இல் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொராண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. ஹேட்டு ஹேட்டு பட்டாச்சு. இந்த வருடத்தினுடைய இந்த சீசனினுடைய 2வது வெப்பமான நாளாகவும் இது கூறப்பட்டிருக்கிறது. இந்த 3 நாட்களில் கொஞ்சம் வெப்பம் அதிகமான நாள் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி மாலை வேளையில் இந்த அதிகூடிய வெப்பநிலை எங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் இப்போ என்ன மாதிரி இருக்கு வெப்பநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தால், இப்போது வெப்பநிலை 30 இருக்கின்றது, மன்னிக்கவும் 33 இருக்கின்றது. 36 என்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. எல்லோ வார்னிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றதையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். கடந்த தடவை ஆரஞ்ச் வார்னிங் கொடுக்கப்பட்டிருந்தது, அதிலிருந்து கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான். அது மாத்திரமில்ல, நாளையோடு இந்த கடுமையான வெப்பத்துக்கான சாத்தியம் குறைவடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வியாழக்கிழமையும் சில வேளைகளில் இருக்கலாம். அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தா அங்கேயும் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு அப்படி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் 7% இன்று நள்ளிரவுக்கு பின்னர் உயர்வடையே இருக்கின்றது. ஆகவே எரிபொருள் நிரப்ப இருப்பவர்கள் அதையும் கவனித்துக் கொள்ள முடியும். நள்ளிரவுக்கு பின்னர் 7% உயர்வடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது, அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அல்லது இருக்கவே இருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-826-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

திருமுரு பெருமானுக்கு ஒரு அரோகர் நாங்கள் போட்டுட்டு இப்பொழுது நிகழ்ச்சிகள் சொல்ல இருக்கின்றோம். சிட்டி ஆஃப் டொரண்டோ பல விடயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு ஹாட் டாபிக் ஹாட்டப்பேட்டி தான். அதாவது இன்றைக்கு வந்து வெப்பச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இந்த 3 நாட்களில் இன்றைக்கு தான் அதிகூடிய வெப்பநிலை 38, உணர்நிலை வந்து 45 அண்மித்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் அதனுடைய நிறைவு கட்டத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்து முதலாவது அரையிறுதி போட்டி இடம்பெற போகிறது. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் இன்றைக்கு இடம்பெறுகின்றது. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலானது பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற போகின்றது. இதை இந்த நேரத்திலே வந்து அங்கே இந்த ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அந்த ஃபெஸ்டிவல்ஸும் இடம்பெற போகின்றன. ஆகவே டொரண்டோ பகுதியிலே எந்த இடத்திலும் யாரும் இந்த ஃபயர் ஒர்க்ஸை செய்ய முடியாது அப்படி என்று சொல்லி டொரண்டோ போலீஸார் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். ஸ்ட்ரிக்ட்லி வந்து இவை தடுக்கப்பட்டிருக்கின்றன. டவுன் டவுனில் எந்த இடத்திலும் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து செய்ய முடியாது, அனைவருடைய சேஃப்டிக்காகவும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். உங்களுடைய ஃபேவரட் டீம் எதுவாக இருந்தாலும் சேஃபாக மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனால் ஃபயர் ஒர்க்ஸை நீங்கள் போட முடியாது அப்படி என்று சொல்லி டொரண்டோ போலீஸார் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறார்கள். நகரிலே ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு இந்த கூலிங் ஸ்பாட்ஸ் இருக்கின்றன. அதையும் நீங்கள் toronto.ca போய் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் 26 டொரண்டோ என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நீங்கள் இந்த ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படி என்று சொன்னால் உங்களுடைய ஹேட்ஸ் சன்கிளாசஸ் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் நான் ஏரோசல் சன்ஸ்கிரீன் தான் அங்கே அந்த இடத்துலேயும் வந்து பெர்மிட் பண்ணப்படும் அப்படி என்று சொல்லியும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. சரி, அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 12:11 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: பிரிமல் டொயோட்டா, டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
6: திஸ் இஸ் சித்ரா செல்வநாதன் ஃப்ரம் பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
5: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக்கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:23 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாபு கேட்டுரைங்க வழங்கும் சம்மர் ஸ்பெஷல். திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்டா 7.95, செவ்வாய்க்கிழமை பிட்டு ரால்தொக்கு நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 8.95,

இப்போது ஒரு புதிய ஒரு வசதியை பாவனையாளர்களுக்கு தருகின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கின்ற ஒரு பொருள் வந்து இட்ஸ் அதனுடைய அந்த வழியிலேயே இருக்கும்போது, அதாவது டெலிவரிக்காக தயாராகி கொண்டு இருக்கும் போதே நீங்கள் இன்னும் ஒரு பொருளை அதனோடு ஆட் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இப்போது அந்த வசதி வந்திருக்கின்றதாம். அதாவது ஆட் டு டெலிவரி அப்படி என்று சொல்லி அந்த டெலிவரிக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வந்து நீங்கள் உங்களுடைய அமேசான் ஷிப்பிங் ஆப்பூடாகவோ, அமேசான் வெப்சைட்டுடாகவோ, மொபைல் டிவைசஸ் ஊடாகவோ செய்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புதிய ஃபீச்சராக கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு ப்ளூ ஆட் டு டெலிவரி பட்டனாக காணப்படுகின்றதாம். எலிஜிபிள் ப்ரொடக்ட் பேஜஸில் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த அட் டு டெலிவரி அந்த ப்ளூ பட்டனை வந்து எங்கே காணலாம் அப்படின்னு சொன்னால், அட் டு கார்டு பட்டன் இருக்கின்றது தானே, அதற்கு கீழே இது காணப்படும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வழியிலே உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்தா கூட அதனை எந்த நேரமும் நீங்கள் கேன்சல் பண்ண முடியும். அல்லாவிட்டால் உங்களுடைய ஆர்டர்ஸ் யோர் ஆர்டர்ஸ் பேஜுக்கு போகிறதற்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது பொருட்களை ஆட் பண்ணிக்கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஃபீச்சர் வந்து இப்போது அமேசான் வழங்குகின்றதாம் உங்களுக்கு. அவை அது வந்து நிறைய பேருக்கு அடிக்கடி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிவிட்டு அடுத்த பொருள் ஆர்டர் பண்ணுறதுக்கு விரும்புகிறவங்க, ஆனால் அதே டைமில் எடுத்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசித்தாலும், ஏற்கனவே வார பொருள் இட்ஸ் ஆன் த வே அப்படின்னு சொல்லி இருக்கலாம், ஆனால் அப்படியான நேரத்தில் கூட இப்படி நீங்கள் அந்த பொருளை வந்து ஆட் பண்ணுவதற்கான ஒரு வசதியாக இது காணப்படும். ஆகவே ஒரே தடவையிலேயே உங்களுக்கு அந்த டெலிவரி நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும். ஆகவே நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு சென்று இதை பார்த்துக்கொள்ள முடியும். 12:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ நகர மத்தியின் பிலி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது அப்பகுதி மக்களின் ஆரோக்கியத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என பொது சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். அதிகரிக்கும் விமான பறப்புகளினால் உருவாகும் காற்று மாசுபாடு மற்றும் சத்தம் ஆகியன முக்கிய கரிசனைகளாக உள்ளது என டொரண்டோவின் தலைமை சுகாதார அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவுடனான கனடாவின் ராஜதந்திர குழுவில் மாற்றங்களை செய்யும் வகையில் புதிய நியமனங்கள் பிரதமர் மாக்கானியினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நியூயார்க்கின் கெனடிய துணை தூதராக ஷெல் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி சுசன்னா பியர்ஸும், லாஸ் ஏஞ்சல்ஸுக்கான கெனடிய துணை தூதராக முன்னாள் சுகாதார அமைச்சர் கமால் கேரோவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக பேச்சுக்கள் இழுபறியில் உள்ள சூழலில் இப்புதிய நியமனங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழக வெற்றிக்கழகத்தில் இணையும்படி தமக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை எனவும் சொந்த விருப்பத்தின் பெயரிலேயே இணைந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமது பேச்சொன்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளை திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் விமர்சித்த நிலையில் அதிமுக உறுப்பினர்களை திருடும் விஜய்தான் களவாணி என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் முன்வைத்த தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றினால் எந்த தடையுமின்றி தேர்தல்களை நடத்த முடியும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஆனால் தேர்தலை நடத்துவதற்கு எந்த தீர்மானத்தையும் அரசாங்கம் தற்போதைக்கு எடுக்காது என அது விசனம் வெளியிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
2: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அந்த வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணிடுத்துனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க் யூ.
1: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
0: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 5086 95 52 4165088 95 52 IP Gold House திருமணம் பூப்பணி தனி ராட்டவிழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பியர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905 5540 5890. உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது முதலீட்டு சொத்து வாங்குவது. உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC க்கு மாற்றுவது. உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது. கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அப
1: வயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
3: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
2: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
3: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
2: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
3: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
4: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறுசுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
5: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:47 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த பில்லி பிஷப் டொரண்டோவினுடைய சிட்டி ஏர்போர்ட், அதை வந்து மாகாண அரசு தங்களுடைய வசமாக்கி இருந்ததுன்னு சொல்லி தெரிந்த விஷயம். இதன் அடிப்படையிலே வந்து அதற்கு பின்னர் அது சிட்டி ஆஃப் டொரண்டோ மற்றும் டிரான்ஸ்போர்ட் கனடாவோடு இணைந்து ஒன்டாரியோ அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால், இந்த பில்லி பிஷப் ஏர்போர்ட்டை வந்து இன்னும் அதிக அளவு ஃப்ளைட்ஸை ஒவ்வொரு நாளும் சென்று வரக்கூடியதாக நாங்கள் விரிவுபடுத்த இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருந்தது. ஆனால் இதுவரையில் அது தொடர்பான தெளிவான எந்தவித விளக்கங்களும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனாலும் இதனுடைய விரிவாக்கத்திற்கு 4-5 பில்லியன் டாலர்ஸ் வரையில் செலவாகும் அப்படி என்று சொல்லியும், இது ஒரு நீண்ட கால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக கட்டுமானத்தை கொண்டதாக காணப்படும், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வரையில் இந்த கட்டுமானங்கள் நீடிக்கும் அப்படி என்று சொல்லியும் எதிர்வு கூறப்பட்டிருந்தது. சரி, இந்த நிலையிலே இப்போது டொரண்டோவினுடைய டாப் டாக்டர் மிஷேல் அம்மூர்த்தி இவர் என்ன சொல்லியிருக்கிறாருனால், நேற்று நடைபெற்ற ஒரு செய்தியாளர் மாநாடு ஒன்றிலே இந்த பில்லி பிஷப் சிட்டி ஏர்போர்ட்டினுடைய அந்த விரிவாக்கம் என்பது அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஹெல்த் கன்சர்னாக இருக்கும் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார். எப்படி என்று சொன்னால், அதிக அளவு ஃப்ளைட்ஸ் வந்து போகும்போது அல்லது அந்த கட்டுமானங்களின் போதெல்லாம் என்ன நடைபெறும் என்று சொன்னால், அதிக அளவு காற்று மாசுபாடு உருவாகும், அதே போன்று அதிக சத்தம் உருவாகும், இது வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லி தன்னுடைய கரிசனையை வந்து கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் என்ன வகையான ஜெட்ஸ் வந்து இதில் இந்த பகுதியூடாக பறக்க இருக்கின்றன, எத்தனை ஃப்ளைட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு இருக்கும், இது எவ்வாறான மாற்றங்களை இந்த வோடஃபோன் சிச்சுவேஷனுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இன்னமும் தெரியவில்லை. ஆனால் அதில் இந்த மக்களினுடைய ஆரோக்கியமும் தங்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அந்த கரிசனையை வந்து வெளியிட்டிருக்கின்றார். இது எப்படியும் இந்த அதிகரித்த ஃப்ளைட்ஸ் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காற்று மாசுபாட்டுக்கும் அதே போன்று இறைச்சலுக்கும் அதிக பங்களிப்பு வழங்கும், இதன் மூலம் மக்களினுடைய ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கும் அல்லது அதை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அதோடு இது வந்து எக்கனமியை பாதிக்கக்கூடிய இதாக இருக்கும். இதில் ஹவுசிங் ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். சரி, இந்த நிலையிலே டிரான்ஸ்போர்ட் கனடா என்ன சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னால், மத்திய அரசாங்கம் டிரான்ஸ்போர்ட் கனடா ஊடாக ஜூன் மாதத்திலே ஒரு பப்ளிக் கன்சல்டேஷன் ஒன்றினை வந்து ஆரம்பித்திருக்கின்றது. அதாவது இந்த பில்லி பிஷப் ஏர்போர்ட்டினுடைய விரிவாக்கத்திற்கு மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி மக்களினுடைய கருத்துக்களை மத்திய அரசாங்கம் தலையிட்டு டிரான்ஸ்போர்ட் கனடாவினுடைய ஊடாக பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இதில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு உங்களுக்கு இருக்கின்றது. July 24 வரையில் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கூறிக்கொள்ள முடியும் டிரான்ஸ்போர்ட் கனடாவினுடைய அந்த வெப்சைட் ஊடாக. ஆகவே நீங்களும் ஏதாவது இது தொடர்பாக கரிசனை கொண்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்களை கூற விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், July 24 முன்னர் இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்ள முடியும். 12:50 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
3: 416-461-6401.
4: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஓரஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899 6472-93-5899.
2: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படியலின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18-19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167572006.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 437-213-3332.

நேரம் 1:01 இஸ்டெஃபம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் வெளியே வெப்பநிலை 34 இருக்கின்றது. 36 என்று அதிகூடிய வெப்பநிலை ஒரு 2 மணிக்கு, அதாவது வருகின்ற மணித்தியாலத்திலேயே வந்து நாங்கள் இந்த அதிகூடிய வெப்பநிலையை பெற இருக்கின்றோம். அதே போன்று 4 மணிக்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை மிளவும் குறைவடையே இருக்கின்றது. அதே வேளையில் நாளை அதிகூடிய வெப்பநிலை 31 இருக்கப் போகின்றது. சுற்றுச்சூழல் கனடாவினால் நேற்று என்று நாளை இந்த 3 வந்து வெப்ப எச்சரிக்கை மஞ்சள் எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோ வார்னிங் என்பதையும் கவனித்துக் கொள்ளலாம். ஆகவே வளமையாக என்னென்ன விடயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டுமோ, நீர் ஆகாரம் எடுத்துக் கொள்ள வேண்டும், அதே போன்று நிழலான பகுதிகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கின்றன. அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். இந்த காரணம் கொண்டும் பூட்டிய வாகனங்களுக்குள் உயிரினங்கள் எதையுமே வந்து விட்டு செல்ல வேண்டாம் என்று சொல்லி டொரோனோ போலீசாரும் ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். அதையும் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியும். அதேபோன்று ஃபீஃபா வேர்ல்ட் கப்பினுடைய முதலாவது செமி ஃபைனல் இன்றைய நாள் இடம்பெறப் போகிறது. பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான போட்டிகள் பிற்பகல் 3 ஆரம்பிக்க இருக்கின்றன. இது தொடர்பாக டொரோனோ பகுதியில் இந்த ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்காக கூடுகின்ற மக்கள் யாருமே வந்து டவுன் டவுன் பகுதியிலே ஃபயர் ஒர்க்ஸ் செய்து கொள்ள முடியாது என்பதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதையும் கவனித்துக் கொள்ள முடியும். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, அப்படியே வந்து நீங்களும் எங்களோட இணைந்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் 102.7 இருக்கின்றது, அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே போன்று இல்லாவிட்டால் உங்களுக்கு eastfm.ca இருக்கின்றது, உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நேரடியாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு. பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழுடாகவும் யூடியூபில் eastfm 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 7% உயர்வடைய இருக்கின்றது. ஆகவே அதற்கேற்ற வகையிலே நீங்கள் எரிபொருள் நிரப்புகின்ற தேவையிருப்பவர்கள் நிரப்பிக்கொள்ள முடியும்.

1:08 ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, கனடாவிலேயே வந்து சிறந்த கம்பெனிஸ் 2026 எவை அப்படி என்று சொல்லி டைம்ஸ் வந்து ஒரு தரவை தந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கலாம் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து இந்த முன்னிலை வகித்திருக்கின்றன அப்படி என்று சொல்லி பார்க்க போகின்றோம். இது வந்து 10th நாங்கள் வரலாம். 10th நேஷனல் பேங்க் ஆஃப் கனடா வந்திருக்கின்றது. 9th சிஐபிசி, அதே போன்று 8th வந்து ராயல் பேங்க் ஆஃப் கனடா வந்திருக்கின்றது. 7th சன்டெக், 6th ஷாப்பிஃபை, 5th ஸ்கோஷியா பேங்க், 4th டிஸ்ஜார்டன்ஸ் வந்திருக்கின்றது, 3th சன் லைஃபும், 2th லூலு லெமன் வந்திருக்கின்றது, 3rd டிடி பேங்க் குரூப் வந்திருக்கின்றது. அவங்களுக்கு தான் அந்த ஹை ஸ்கோர் கிடைத்திருக்கின்றது. டைம்ஸினுடைய கனடாவினுடைய பெஸ்ட் கம்பெனிஸ் 2026 டிடி பேங்க் குரூப் வந்து முன்னிலை வகித்திருக்கின்றது. 1:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto.
10: மீனாட்சி மீனாட்சி
9: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 Steel Avenue East Markham Meadowville. தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
11: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
12: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
11: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
13: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 Markham Road, மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7004
0: இப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

1:21 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழைத்து கொண்டிருக்கின்றது. ஏஆர்பிஎன்பி மூலம் நிறைய பேர் வந்து வெளி இடங்களுக்கு செல்லும்போது இடங்களை தங்களுக்கு இப்போ வெளியே தங்க வேண்டிய தேவைகள் இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் ஏஆர்பிஎன்பியை நாடுவது தெரிந்தொரு விஷயம். அஃபோர்டபுளாக இருக்கும் அது இடங்களும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்படித்தான் ஒட்டாவாவை சேர்ந்த ஒரு பெண் இவர் என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னால், தன்னுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக ஆஸ்திரேலியாவில் படித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னர் இந்த சமரில் வந்து அவங்களோட ஒன்றா ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இங்கே அவர் ஒட்டாவாவில் இருக்கின்றவர் ட்ரோனோவுக்கு வருவதற்காக ஒரு 3 nights வந்து ஸ்டே பண்ணுவதற்கு June 15 அவர் ஸ்டே வந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. $616 மொத்தமாக கொடுத்து ஒரு இடத்தை வந்து புக் பண்ணியிருக்கின்றார். இதில் வந்து ஏஆர்பிஎன்பியில் அவருக்கு காட்டப்பட்ட படங்கள் ஏதோ ஒன்று, ஆனால் நேரை வந்து பார்த்தபோது அது இன்னும் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி, அதனால் வெரி டிசப்பாயின்ட் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். அவர் பார்த்துட்டு அமேசிங் அப்படின்னு சொல்லி இந்த படங்கள் எல்லாம் பார்த்த உடனே மிகவும் ஆர்வமாக இருந்ததாம் தனக்கு ட்ரோனோவில் இப்படியான ஒரு இடத்துல தங்குறதுக்கு. ஆனால் நேரை வந்தபோது அது சரியான ஒரு வித்தியாசமான ஒரு புது இடத்துக்கு வந்த மாதிரி தனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அது தொடர்பாக தன்னுடைய குடும்பத்தினருக்கு தெரிவித்திருக்கின்றனர். அவர்கள் ஏஆர்பிஎன்பிக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணுவதற்கு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுவதற்கு இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் தாங்கள் அதை புக் பண்ணவில்லை, தங்களுடைய பெண் மேக்மில்லன் அவர்தான் அதை புக் பண்ணியிருந்தார். ஆகவே அவர் வரும் வரைக்கும் தாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியும், அதே வேளையிலே தங்களுடைய மகள் கூட தான் வரும் வரை அவர்கள் வெயிட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருந்ததாகவும், அதற்கு பின்னர் அவருடைய அந்த ஸ்டே முடிந்து அவர் வந்து இந்த கம்ப்ளைண்டை வந்து செய்திருக்கின்றார்கள். இதில் ஏஆர்பிஎன்பியினுடைய ஸ்போக் பர்சன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கின்றாராம், ஆமாம் இந்த விளம்பரத்திற்கு வந்து அந்த ஹோஸ்ட் அந்த இடத்தை வந்து ஹோஸ்ட் பண்ணியவர் கொடுத்த படங்களுக்கும் உண்மையில் நேரில் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது தான் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் செய்தவர்கள், அதாவது இந்த மேக்மில்லன் அவரும் அவருடைய ஃபேமிலியும் என்ன சொல்லியிருந்தாங்க என்றால், இந்த புகைப்படங்கள் வந்து ஏஐ ஜெனரேட்டடாக இருந்திருக்கின்றன. ஏஐயினுடைய பாவனை இப்போது இன்று ஒரு தவிர்க்க முடியாத விடயமாக மாறிவிட்டது. அது எதற்கு நாங்கள் அப்படி பயன்படுத்துறோம்ன்றதுலதான் விஷயம் இருக்கின்றது. இதில் வந்து இந்த இடத்தை வந்து ஹோஸ்ட் பண்ணியவர்கள் இடத்துக்கு சொந்தக்காரர்கள் தங்களுடைய வீடு அடக்கா தெரியட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களோ இன்னும் தெரியல. கொஞ்சம் வித்தியாசமாக அதில் இல்லாத மாதிரி ஒரு ஏஐயை பயன்படுத்தி இதை அழகாக்கி இருக்கிறார்கள் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள்

கின்றதோ அந்த ப்ராப்பர்ட்டி, அதே போன்றுதான் உண்மையான படங்களைத்தான் இவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது அதனுடைய ஒரு விதிமுறையாக இருக்கின்றதாம். வேறு எந்த டெக்னாலஜியையும் பயன்படுத்தி அல்லது அங்கே இருக்கக்கூடிய டேமேஜை மறைத்து இப்படி எல்லாம் செய்ய முடியாது என்பது அவர்களுடைய ஒரு லோவாக இருக்கின்றதாம். அந்த அதை இது மீறி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அந்த பெண்ணுக்கு அவருடைய அந்த முன்பணம் அவ்வளவுமே வந்து திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல வந்து அவருக்கான அந்த சர்வீஸுக்கும் டாக்ஸும் வந்து திருப்பி வராது அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஆனால் அதையும் சேர்த்து தான் ஏபிஎன்பி அப்படியே ஃபுல் ரிட்டர்னை கொடுத்திருக்கின்றதாம். அது மாத்திரமல்ல அந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டியினுடைய அந்த புகைப்படங்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த ஃபேமிலி வந்து தங்களுக்கு அந்த பணம் கிடைத்தது மகிழ்ச்சி தான். இருந்தாலும் தங்களுக்கு வந்து அந்த பணம் பெற்றுக்கொள்வதற்காக இதை சொன்ன மாதிரி இருக்கு, ஆனால் அப்படி இல்லை விஷயம். இப்படியான ஒரு பிழையான விடயங்களை வந்து அவர்கள் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும், அதை விளம்பரப்படுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்டின் மேக்மில்லனுடைய ஃபேமிலி வந்து கூறியிருக்கின்றதாம். சரி, பார்க்கலாம் அடுத்த நடவடிக்கைகள் என்னமாக என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. 1:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவின் டிடிசி பணியாளர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் போதை மருந்து மற்றும் மது பாவனைக்கான எழுந்த மானமான சோதனைகள் வரும் திங்கட்கிழமை முதல் நிறுத்தப்படும் என ஆன்டாரியோ தொழிலாளர் உறவுகள் வாரியத்தின் நடுநிலை தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த எழுந்த மானமான சோதனைகள் நியாயமற்றவை, காரணமற்றவை மற்றும் அரசியலமைப்புக்கு புறம்பானவை என அது கூறியுள்ளது. கனடாவின் அநேகமான பகுதிகளுக்கு கடும் வெப்பத்திற்கான எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா விடுத்துள்ளது. ஆன்டாரியோ மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளும் குபேக் மற்றும் மணிடோபா மாகாணங்களின் கணிசமான பாகங்களும் இதில் உள்ளடங்குகின்றன. தெற்கு ஆன்டாரியோவில் உணர்நிலை 40°C எட்டும் எனவும் இந்த வெப்ப அலையின் தாக்கம் உச்சநிலையில் உள்ள நாளாக இன்றைய தினமே இருக்குமென்றும் சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடந்த ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற்றுத்தருவதாக கூறி 100 கோடி ரூபாய்களுக்கு மேலாக லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் அரசகுமார் மீது குண்டர் சட்டத்தை போலீசார் அமல்படுத்தியுள்ளனர். அதேவேளை இவ்வழக்கில் தம்மீது அவதூறு பரப்பியதாக குற்றம் சாட்டி தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் நிர்வாகி நந்தகுமாருக்கு பகிரங்க மன்னிப்பு மற்றும் 50 கோடி நஷ்டஈடு வழங்க வலியுறுத்தி முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் ரமேஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இலங்கையின் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து செயற்பட அறிவித்துள்ளமைக்கு அரசாங்கம் காரணமில்லை என்றும், தமிழ் மக்களிற்கான தீர்வுகளை அரசாங்கம் வழங்காது என அர்த்தமில்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைந்து வழிநடத்தும் பொறுப்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் பிரச்சினையே இதுவென அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். The station with the best music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழியுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
5: சுத்தம் தரம் மலிவுடன்
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:46 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம், ஒரு புதிய கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஒன்று தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து குறிப்பாக பேங்க்ரியாஸ், அந்த கேன்சருக்கான, பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கான ஒரு பெரிய, ஒரு பிகெஸ்டான பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் வந்து தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இது கனடாவில் இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மருந்தினை தயாரித்த கம்பெனி வந்து கனடாவினுடைய ஹெல்த் கனடாவுக்கு வந்து அதற்குரிய அந்த படிவங்களை கொடுக்கவில்லை, அதை ரிவ்யூ பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது US வந்து இது தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றதுன்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெராசோன்ட்ரப்சிப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மெடிக்கேஷன் தான் இது, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கான ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்ற ஒரு மருந்தாக கூறப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதுதான் ஒரு முதலாவது ட்ரக் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்ததான ஒரு மருந்தாகவும் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஜெனிஃபர் நாக்ஸ் என்பவர் தான் இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். இதில் ஹெல்த் கனடா வந்து அப்ரூவல் வழங்காததால் கனடாவுக்கு வரவில்லை என்று இல்லை, அந்த கம்பெனி வந்து, மருந்தினை தயாரித்த கம்பெனி வந்து ஹெல்த் கனடாவுக்கு ரிவ்யூவிற்கு வந்து அது தொடர்பான ஆவணங்களை வந்து கொடுக்கவில்லை. அதுதான் கனடாவிற்கு இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். சரி, விரைவில் அது வரும்போது பலருக்கும் இது ஒரு நம்பிக்கை தருகின்ற விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்பலாம். 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கிறது. சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது, சிட்டியிலே பல இடங்களில் வாட்டர் ட்ரெய்லர்ஸ் இருக்கின்றன. குறிப்பாக வந்து நேத்தன் பிலிப் ஸ்கொயர், மெல் ஆஸ்மன் ஸ்கொயர், ஈஸ்ட் யோக் சிவிக் சென்டர், பாபரா ஹோல் பார்க், இந்த இடங்களிலெல்லாம் வாட்டர் ட்ரெய்லர்ஸ் இருக்கின்றனவா. ஆகவே உங்களுடைய போத்தல்களை கொண்டு செல்லும் போது நீர் போத்தல்களை நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கொள்ள முடியும் என்பதை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் குளிரான இடங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சிவிக் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து திறந்திருக்கும். ஸ்காப்ரோ, எட்டோபிகோ, யோக், ஈஸ்ட் யோக், மெட்ரோ ஹால் போன்ற அனைத்து சிவிக் சென்டர்ஸும் வந்து, சிவிக் பில்டிங்ஸும் 8:00 AM to 9:30 PM இரவு 9:30 வரை திறந்திருக்கும். அதிலும் நார்த் யோக் சிவிக் சென்டர் காலை 7:30 AM திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன்.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
3: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
5: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.

நேரம் 1:58 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 36 சொன்ன மாதிரி இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். மூன்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்தளவுக்கான பொழுதாக இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை இருக்க போகிறது. என்ன ஹீட்டு தான் கொஞ்சம் சொன்ன மாதிரி எங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லோ வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுற்றுச்சூழல் கனடாவினால் நீட் இன்று நாளை இந்த 3 நாட்களுக்கும். அதே போன்று நாளை 30 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. இன்றிலிருந்து கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது தொடர்பாக நாங்கள் வழக்கமாக இந்த ஹீட் வார்னிங் கொடுக்கப்படுகின்ற நாட்கள், வெப்பமான நாட்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாவற்றையும் நீங்களும் கவனித்துக் கொள்ள முடியும். அதிகளவு நீர் அருந்திக் கொள்வது, மூடிய வாகனங்களுக்குள் யாரையும் வைத்து செல்லாமல் இருப்பது, இப்படின்னு சொல்லி உங்களை எப்படியோ கூலாக வைத்துக் கொள்வது சிறந்தது. நிழலான இடங்கள் வெளியிலே செல்கிறீங்கன்னு சொன்னால் முடிந்த வரைக்கும் வந்து கூலான இடங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது. அல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். உலகத்தின் இந்த பகுதியில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் eastfm.ca இருக்கின்றது, அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகள முடியும். அதே போன்று பிரத்யமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் பார்த்து மகளலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. நேரம் சரியாக 2 மணியாகி இருக்கின்றது. வாட்ஸ்அப் ரொண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் 1 மணி நேரத்திலே ஃபீஃபா செமி ஃபைனல்ஸ், முதலாவது செமி ஃபைனல்ஸ் இடம்பெற காத்திருக்கின்றது. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான போட்டி 3 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 2:06 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது இதய முரளி, கட்டா குஸ்தி 2, லவ் ஓ லவ் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். கனடா போஸ்ட் அறிவித்திருக்கின்றது. கனடா போஸ்டை பொறுத்தளவிலே வரலாறு காணாத அளவிலே நஷ்டம், அதே போன்று ஒரு பெரிய மேசிவான கவர்மெண்ட் பெயில் அவுட் போன்றவையெல்லாம் இருந்தன 2025 ஆண்டிலே. இருந்தாலும் 2025 ஆண்டிலே கனடா போஸ்ட் வந்து எக்ஸிகியூட்டிவ்ஸ் அதே போன்று மேனேஜர்ஸ் போன்றோருக்கு 30.8 மில்லியன் டாலர்ஸினை பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பேமெண்டாக வழங்கி இருக்கின்றது அப்படி என்று சொல்லி இப்போது ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இதில் யார் யாருக்கு எத்தனை பேருக்கு இப்படி வழங்கப்பட்டது அப்படி என்று சொல்லி அந்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் சராசரியாக ஒருத்தருக்கு வந்து ஒரு 13,000 டாலர்ஸ் அளவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வழியில் 2,377 எம்ப்ளாயீஸ் இருக்கின்றார்களாம் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில். அதே போன்று இதிலே 417 எக்ஸிகியூட்டிவ்ஸும் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பார்க்கையில் 13,000 டாலர்ஸ் ஒருத்தருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. 2:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே ஆடி விழா இந்த வார இறுதியிலே குறிப்பாக 17, 18, 19 தேதிகளிலே இடம்பெற இருக்கின்றது. அது தொடர்பான ஒரு நேர்காணலை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ் கல்லூரியினுடைய ஆடி விழா 2026 இந்த வருடமும் கோலாகலமாக இடம்பெற இருக்கின்றது. வருகின்ற வார இறுதியில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து July 17, 18, 19 மூன்று நாட்களும் பிரம்மாண்டமாக மோனிசேரம் ஃபின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றவெளியில் ஆடி விழா 2026 இடம்பெற இருக்கின்றது. இந்த ஆடி விழா பற்றிய பல்வேறுபட்ட தகவல்களை நாங்கள் இப்பொழுது அறிந்து கொள்ள இருக்கின்றோம். தமிழ் கல்லூரியின் சார்பில் ஆசிரியர் சிவானந்தன் அவர்கள் நேரடியாக எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஆசிரியர் சிவானந்தன் அவர்களே.
2: வணக்கம் இஸ்கான், மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: வணக்கம் வணக்கம். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான முக்கியமான நேரத்தில் பேசுவதில் சந்தோஷம். கடந்த முறை கூட இந்த ஆடி விழா நிகழ்வில் நாங்கள் பங்கேற்றிருந்தோம். மிகவும் ஒரு வரவேற்பு மிக்க நிகழ்ச்சியாக, பல்வேறுபட்ட முக்கியமான விடயங்களை எங்கள் இனத்துக்காக உள்ளடக்கி இருக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இப்பொழுது இந்த முறை நிகழ்ச்சி பற்றிய விடயங்களை அறிந்து கொள்வதற்கு முன்னதாக இந்த ஏற்பாட்டு பணிகள் எல்லாம் எப்படி
2: மிகச்சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நாளை முதல் இந்த அங்கு சாவடிகளை அமைக்கும் பணி தொடங்க இருக்கின்றது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு மங்கள விளக்கேற்றலோடு இந்த ஆடி விழா நிகழ்வு பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது என்பதை தங்கள் வானிலூடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அறிய தருகின்றேன்.
1: நிச்சயம் நிச்சயம், மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய நிகழ்வு. மிக முக்கியமாக இந்த நிகழ்வில் இந்த மைதானத்துக்குள் வருவதற்கு அனுமதி இலவசம் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். கடந்த முறை கூட பல்வேறுபட்ட முக்கியமான விடயங்கள், குறிப்பாக எங்களுடைய வரலாறு சார்ந்து, இனம் சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் எடுத்து வரப்பட்டிருந்தன. இந்த முறை என்ன விடயங்களை நாங்கள் ஹைலைட்ஸாக குறிப்பிடலாம் தமிழ் கல்லூரி முன்னெடுக்கின்ற விடயங்களாக?
2: நாங்கள் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லி கடந்த ஆண்டு முடிவெடுத்த பொழுது எல்லா விழாக்களும் போல் இல்லாமல் இது ஒரு கல்லூரி சார்ந்து நடக்கின்ற விழா என்றபடியால் அந்த அந்த கல்லூரி எதிர்கால தலைமுறைக்கு என்ன சொல்ல வருகின்றது என்றதை இந்த விழா கூடாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தோம். அந்த வகையில் கடந்த ஆண்டு எங்களிடம் இருந்த சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு மற்றும் ஈழநாடு அந்த நாடுகளை ஆண்ட மிக முக்கியமான மன்னர்களை காட்சிப்படுத்தியிருந்தோம். அவர்கள் ஆண்ட காலப்பகுதி, அவர்கள் அடைந்த வெற்றிகள் தொடர்பான செய்திகளோடு அந்த கண்காட்சி இடம்பெற்றிருந்தது. அதே போல இந்த ஆண்டும் நாங்கள் எங்களுடைய பண்டைய தமிழ் மக்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற தமிழர்களது விளையாட்டுகள் அவற்றை நாங்கள் காட்சிப்படுத்தியும் அந்த விளையாட்டுகளை ஆடியும் காட்ட இருக்கின்றோம். குறிப்பாக கிளித்தட்டு, உறியடித்தல் போன்ற இதுகளை காட்சிப்படுத்தி இருக்கின்றோம், விளையாடியும் காட்ட இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய இப்ப கனவில் வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் அங்கு விளையாடிய விளையாட்டுகள் தெரியாது. அவர்கள் இங்கு ஹாக்கி, பேஸ்பால் என்று, பாஸ்கெட் பால் என்று தான் அவர்கள் இப்பொழுது விளையாடிட்டு வருகிறார்கள். ஆனாலும் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த விழாக்களை விளையாடினோம், உங்களுடைய அப்பா அம்மாக்கள் இந்த விளையாட்டை விளையாடினார்கள் என்று காட்டுறதுக்காக வேண்டி இந்த ஒரு பாரம்பரிய விளையாட்டுகளை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம்.
1: நிச்சயம் நிச்சயம், விளையாட்டுகள் கூட எங்களுடைய இனத்தின் மரபோடு தொடர்ச்சியாக பயணித்து வருகின்றபடியுங்கள். ஆனால் பல்வேறுபட்ட தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் இப்பொழுது அழிந்து வருகின்ற அல்லது மறக்கப்படுகிற நிலையில் இருக்கின்றன. அவரண சூழலில் இந்த விளையாட்டுகளை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் சொல்லுகின்ற வகையில் தமிழ் கல்லூரி முன்னெடுத்திருக்கின்ற இந்த முக்கியமான முயற்சி நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது. அதுக்கு மக்களுடைய ஆதரவும் இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. வேறு எவ்வாறான இந்த வணிக சாவடிகள், உணவு சாவடிகள் வேறு என்ன விடயங்கள் இந்த மைதானத்தில் கிடைக்கப்பெற போகின்றன?
2: மிகச்சிறப்பாக உணவு சாவடிகள், குளிர்களி ஐஸ்கிரீம் சாவடிகள், ஆடை அணிகள் அடிகளின் சாவடிகள் என பல சாவடிகள் அங்கு நடக்கின்றவர்களே இருக்கும். அந்த வகையிலே வருகின்ற மக்களுக்கு நல்ல உணவும் நல்ல குளிர்களையும் அவர்கள் அடுத்த நிகழ்வுகளுக்கு போகும் பொழுது வாங்க வேண்டிய சேலைகள் அணிகலன்கள் என்பவற்றை அங்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
1: பல்வேறுபட்ட விடயங்கள் அமைந்திருக்க போன சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் கூட இருக்கின்றன, அப்படித்தானே?
2: ஆமா ஆமா ஆமா, இந்த பவுன்சி கான்சல் என்று சொல்லுவார்களே அந்த விளையாட்டு அங்கே இருக்கின்றது. அப்ப வருகின்ற பெரியவர்களுக்கு வயது ஒருவாறின்றி அனைத்து வயதினருக்கும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொழுது தங்கள் மகிழ்வை அடைய வேண்டும் என்பதாக நாங்கள் சகல விதமான அனைத்து வயதினரையும் குறிப்பாக கொண்டுதான் இந்த விழாவை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம்.
1: தமிழ் கல்லூரியினுடைய ஆடி விழா 2026 17 18 19 வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் கோலாகலமாக மோர்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் அந்திப்பில் இடம்பெற இருக்கின்றது. அது பற்றிய விவரங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அனுமதி இலவசம். அதேவேளையில் இசை நிகழ்ச்சிகள் மிக முக்கியமாக மக்களை கவருகின்ற விதத்தில் அமைய போகின்றன. முக்கியமான கலைஞர்கள் பங்கேற்கப் போகின்றார்கள். அது பற்றி அறிந்து கொள்ளலாமா சிவானந்த் அவர்களே?
2: இதில் நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் சரிகமாப்பா நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற பாடகர் பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வர இருக்கின்றார்கள். ஆக நாளை அவர்கள் இங்கு வருகின்றார். மற்றும் உள்ளூர் திறமைகள், உள்ளூர் இளைய தலைமை இசைக்கலைஞர்கள், குறிப்பாக ஈழத்திலே இருந்து வந்திருக்கின்ற எங்கடபடியல் வாய்சன் குழுவினர் அவர்களுடைய கலை கழிப்புகளும் இந்த நாட்களிலே இடம்பெற உள்ளது. அதே போல இங்குள்ள 20 மேற்பட்ட நடன ஆசிரியர்களின் நடனங்கள் அந்த மேடையில் அரங்குகளை இருக்கின்றன. எங்கள் பிள்ளைகளின் எங்களுடைய மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் அங்கே நடைபெற இருக்கின்றன. அந்த வகையிலே மூன்று நாட்களும் மக்கள் வந்திருந்து மூன்று நாட்களும் வித்தியாசமான நிகழ்ச்சிகளை அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
1: கண்டிப்பாக நீங்க சொல்லுகின்ற வகையில் பார்க்கின்ற பொழுது மூன்று நாட்களும் ஒரு சிறந்த ஒரு கொண்டாட்டமான விடயம் என்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட முக்கியமான விடயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு விழாவாகவும் இந்த ஆடி விழா 2026 இடம்பெற போகிறது. வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் மோர்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றவெளியில் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா இடம்பெற போகின்றது. பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அது தொடர்பில் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற நாட்களில் கூட பல்வேறுபட்ட தகவல்களை அறிந்துள்ள போன்றோம். நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஆசிரியர் சிவானந்தன் அவர்களே?
2: இந்த விழாவின் நோக்கம் வந்து எங்களோட அடையாளத்தை மீட்டெடுத்தல், அதாவது வந்து எங்களோட பண்பாட்டு வீர்களை எங்கள் பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. அந்த வகையில தான் இந்த ஆடி விழாவை நாங்கள் பிரம்மாண்டமாக நடத்துகின்றோம். தமிழ் மொழியையும் கலைகளையும் வகுப்பறையோடு நிறுத்தாமல் வாழ்வியலோடும் கொண்டாட்டத்தோடும் எங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள இந்த விழா உதவும். இது ஒரு முழுமையான திருவிழா அனுபவமாக அங்கு வருகின்ற மக்களுக்கு இருக்கும். ஒரு குடையின் கீழே நாங்கள் ஒரு சமூகமா, தமிழ் சமூகமா, பரபரப்பான இந்த புலம்பெயர் தேசத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இந்த ஆடி விழா கேடாத் வாழ் தமிழ் மக்கள் அனைவரும் நமது அடையாளத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெருமகிழ்ச்சியான திருவிழாவாக அமையும். அதே நேரத்தில் இந்த விழாவிற்கு தூணாக இருக்கின்ற எமது பிரபலர்கள், வணிக நிறுவனங்கள், தன்னார்வலர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உழைப்பிற்கு எமது கல்வி சார்பில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து தமிழ் மக்களும் தங்கள் பிள்ளைகளுடன் குடும்பமாக வந்து இந்த ஆடி விழாவில் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த வானொலி அலைகூடாக மக்களை கேட்டுக் கொள்கின்றேன்.
1: நன்றி நன்றி. நிச்சயமாக மக்கள் அந்த ஆதரவினை வழங்குவார்கள். ஆடி விழா 2026 பற்றிய மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-757-2006 416-757-2006. தமிழ் கல்லூரி சார்பில் எங்களோடு ஆசிரியர் சிவானந்தன் அவர்கள் இணைந்திருந்தார். நன்றி சிவானந்தன் அவர்களே. அந்த தகவல்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு பொழுதில் பேசலாம்.
2: உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்போரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
0: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 Middlefield Road, Scarborough, 416-321-6104.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
4: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பாபு கேட்டரிங் வழங்கும் சமர் ஸ்பெஷல் திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்டா 795, செவ்வாய்க்கிழமை பிட்டு ரால் தொக்கு நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 895, புதன்கிழமை சைனீஸ் ஸ்டைல் பிளாட் நூடுல்ஸ் வித் பீன் ஸ்ப்ரவுட்ஸ் 895, வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய் தொக்கு 895. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. டிடிசி வந்து இப்போது ஒரு அறிவித்தலை செய்திருக்கின்றது. அதாவது ஒரு லேபர் ஆர்பிட்ரேட்டர் வந்து ஒரு ஆர்டரை செய்திருக்கின்றார் டிடிசிக்கு. என்ன என்று சொன்னால், உடனடியாக அமலுக்கு வரும் வகையிலே டிடிசி நடத்துகின்ற ஒரு ரேண்டம் ட்ரக் டெஸ்டிங் இது வந்து எம்ப்ளாயீஸுக்கு நடத்தப்படுகின்றது. அதை வந்து நிறுத்த வேண்டும், இது வந்து நியாயமற்றது, அவர்களுடைய உரிமைகளுக்கு புறம்பானது அப்படி என்று சொல்லி தெரிவித்து இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு ஆர்டரை போட்டிருக்கின்றது. இது ஒரு 389 பக்கத்தை கொண்ட ஒரு டெசிஷனாக நேற்றைய நாள் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டிடிசி இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், தங்களுடைய பயனாளர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பதற்கு இது ஒரு தேவையான ஒரு விடயம்தான், இந்த எழுந்தமானமாக நடத்தப்படுகின்ற இந்த டெஸ்ட் என்பது அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாலும், ஆனாலும் இந்த ஆர்டர் வந்து இப்போது போடப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் யூனியன் வந்து இதை வரவேற்றிருக்கிறது என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 2:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: டொரண்டோ நகர மத்தியின் பிலி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது அப்பகுதி மக்களின் ஆரோக்கியத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என பொது சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். அதிகரிக்கும் விமான பறப்புகளினால் உருவாகும் காற்று மாசுபாடு மற்றும் சத்தம் ஆகியன முக்கிய கரிசனைகளாக உள்ளது என டொரண்டோவின் தலைமை சுகாதார வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவிற்கான கனடாவின் ராஜதந்திர குழுவில் மாற்றங்களை செய்யும் வகையில் புதிய நியமனங்கள் பிரதமர் மார்க் கானியினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நியூயார்க்கின் கனடிய துணை தூதராக ஷெல் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி சுசன்னா பியர்ஸும், லாஸ் ஏஞ்சல்ஸுக்கான கனடிய துணை தூதராக முன்னாள் சுகாதார அமைச்சர் கமால் கேராவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக பேச்சுக்கள் இழுபறியிலுள்ள சூழலில் இப்புதிய நியமனங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழக வெட்டிக்கழகத்தில் இணையும்படி தமக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை எனவும் சொந்த விருப்பத்தின் பேரிலேயே இணைந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமது பேச்சொன்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளை திமுகவும் அதிமுகவும் கூட்டுக் களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் விமர்சித்த நிலையில் அதிமுக உறுப்பினர்களை திருடும் விஜய்தான் களவாணி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் முன்வைத்த தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றினால் எந்த தடையுமின்றி தேர்தல்களை நடத்த முடியும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஆனால் தேர்தலை நடத்துவதற்கு எந்த தீர்மானத்தையும் அரசாங்கம் தற்போதைக்கு எடுக்காது என அது விசனம் வெளியிட்டுள்ளது.
1: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476, 6479826476.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-508-9552
3: Sandhas Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhas Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020
4: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719 437-243-1719
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426 ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
6: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
7: Everything you like, everything you need is found only here.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் 4 வயது சிறுமி ஒருத்தரோடு குழந்தை ஒன்று பின் சீட்டில் இருந்தபோது ஒரு வாகனம் கடத்தப்பட்டு அதிர்ஷ்டவசமாக குழந்தை சேஃபாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இது வந்து நேற்று மாலை 4:20 அளவிலே குழந்தையினுடைய தாயார் 911 கால் பண்ணியிருக்கின்றார். குழந்தை மற்றும் வாகனம் வந்து காணாமல் களவாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு பிளாசாவுக்கு அருகே தான் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பிளாசாவினுடைய பார்க்கிங்லேயே விலோ ரோட் அண்ட் வெஸ்ட்வுட் ரோடுக்கு அருகே கோல்ஃப் ஏரியாவில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நபர், இந்த வாகனத்தை கடத்தி சென்ற நபர் என்ன செய்யிருக்கிறன்னா, ஏற்கனவே அந்த பிளாசாக்குள்ளிருந்து களவாடிய பொருட்களோடு வெளியே ஓடி வந்திருக்கின்றார். ஒரு எம்ப்ளாயி வந்து இவரை தடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார். ஆனால் இவர் வந்து அவருக்கு காட்டிட்டு ஓடி வந்து இந்த வாகனம் தான் இருந்திருக்கு போல இருக்கு, இவருக்கு எஸ்யூவி, இதை எடுத்துட்டு ஓடி சென்றிருக்கின்றார். உடனடியாக இந்த தாயும் வந்து தன்னுடைய வாகனம் களவாடப்பட்டதை அவதானித்து போலீசாருக்கு கால் பண்ணியிருக்கின்றார். உடனடியாக ஒரு 16 நிமிடங்களிலேயே அடுத்த பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீதியில் இந்த வாகனம் வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது. குழந்தை அப்போது கூட அந்த பின் சீட்டிலே வந்து தூங்கி கொண்டிருந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 29 வயதான குவால்ஃபை சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டு சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். அதே வேளையில் தொடர்ந்து இவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள், எந்த காரணம் கொண்டும் பூட்டிய வாகனங்களுக்குள் குழந்தைகளை விட்டு செல்ல வேண்டாம், அதிலும் குறிப்பாக ஹீட் வேவ் இருக்கின்ற நேரத்தில் அப்படி என்று சொல்லியும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். யார் மனிதர்கள், குறிப்பாக குழந்தைகளோ அல்லது இந்த செல்லப்பிராணிகளோ யாரையும் உள்ளே விட்டு செல்ல வேண்டாம், அது ஒரு சிறிய நேரமாக இருந்தாலும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். சிட்டி ஆஃப் டொரண்டோ இந்த ஹீட் வேவ் தொடர்பாக இன்றைக்கு வந்து 7 இடங்களில் அவுட்டோர் பூல்ஸ் வந்து 11:45 வரைக்கும் நீண்ட நேரத்துக்கு திறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இது 7 இல்லை 8 இடங்கள், அலெக்ஸ்டப், ஜியோவனி கபோட்டோ, அதே போன்ற ஹெரோன் பார்க், மெக்ரக பார்க், மோனாச் பார்க், நோர்த் டொரண்டோ, ஸ்மித்ஃபீல்டு பார்க், சனிசைடு, இந்த இடங்கள் 11:45 வரைக்கும் திறந்திருக்கும் அப்படி என்று சொல்லி சிட்டி வந்து ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. சரி, அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று சொல்லியிருக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் வந்து ஃபீஃபாவினுடைய 1வது அரையிறுதி போட்டி 3 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது, பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினுக்கு இடையே. நாளைக்கு வந்து 2வது செமிஃபைனல்ஸ், இது வந்து இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினாக்கு இடையே, அதுவும் 3 மணிக்கு இடம்பெறப் போகின்றது. சரி, அந்த ஃபீஃபாவில் கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, இதுவரை நிரம்பு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
2: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto Exclusive Radio Partner East FM 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
3: 416-461-6401.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
3: 416-461-6401.
0: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் எந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 free ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656
6: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.

0: நேரம் 3:01 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை மாதம் 14 செவ்வாய்க்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3:00 முதல் 5:00 வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5:00 வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி ஆரம்பித்திருக்கின்றது. ஆர்லிங்டன் டல்லாஸ் ஸ்டேடியத்தில் இந்த போட்டி இப்பொழுது 2 இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் பலம் பொருந்திய அணிகள் இறுக்கமான போட்டியாக இந்த போட்டி அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்கோர் நிலவரங்களை நாங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து

ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:07 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7 நிமிடங்களாக இருக்கிறது. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையில் முதலாவது அரையிறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எந்த கோல்களும் இதுவரையில் புறப்படவில்லை. முன்கூட்டிய எதிர்வு குரல்களின் அடிப்படையில் இப்பொழுதைய நிலவரங்களின் படி பார்க்கின்ற பொழுது பிரான்ஸ் வெல்வதற்கான வாய்ப்புகள் 37%, ஸ்பெயின் வெல்வதற்கான வாய்ப்புகள் 30%, எக்ஸ்ட்ரா டைமுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் 33% இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பலம் பொருந்திய 2 அணிகள் மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அரையிறுதி போட்டியாக இந்த போட்டி காணப்படுகின்றது. மொரோக்கோ அணியினை வென்று பிரான்ஸ் இவ்வாறு அரையிறுதிக்குள் நுழைந்திருந்தது. அதே வேளையில் பெல்ஜியம் அணியினை வென்று ஸ்பெயின் அரையிறுதிக்குள் நுழைந்திருந்தது. இந்த 2 அணிகளும் இப்பொழுது மோதிக்கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான அரையிறுதி இடம்பெற இருக்கின்றது. இதில் வெற்றி பெறுகின்ற 2 அணிகளும் இறுதிப் போட்டியில் இந்த ஃபீஃபா 2026 மோத இருக்கின்றவையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஸ்கோர் நிலவரங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருங்கள். வெளியில் 36°C, 44°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் புதன்கிழமை 32°C அதை கூடிய வெப்பநிலை. வெயில் மற்றும் புகையில் கலந்து காணப்படும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 7% அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
3: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச்சாவடிகள், வணிகச்சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167572006.
4: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பெஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-22 66.
6: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
7: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
8: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
9: பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் இடையிலான அரையிறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 17 நிமிடங்களை போட்டி கடந்திருக்கின்றது. எந்த அணிகளும் இதுவரையில் கோல்களை பெறவில்லை.

நேரம் 3:22 ஆகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. முதலாவது அரையிறுதிப் போட்டி பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் இடையில் இந்த அரையிறுதிப் போட்டியை 22 நிமிடங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் இப்பொழுது ஒரு கோல் புறப்பட்டிருக்கின்றது. இந்த கோல் ஒரு பெனால்டி கிக்குக்காக புறப்பட்டிருக்கின்றது. ஸ்பெயின் முதலாவது கோலினை இந்த போட்டியில் பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் இப்பொழுது ஸ்பெயினுக்கான வெற்றி வாய்ப்புகள் இதுவரையில் பிரான்ஸை விட குறைவாக இருந்தன. இப்பொழுது 55% அதிகரித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 1-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியினை ஸ்பெயின் அணி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 22 நிமிடத்தில் இந்த கோல் புறப்பட்டிருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. மைக்கேல் ஒயர்சபல் இந்த கோலினை ஸ்பெயினுக்காக பெற்றிருக்கின்றார். 1-0 என்கின்ற கோல் கணக்கில் இப்பொழுது இந்த அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருங்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அரையிறுதிப் போட்டி பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 31 நிமிடங்களை கடந்திருக்கின்றது. இந்த வேளையில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.
1: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM தமிழ் செய்திகள்.
0: டொரண்டோவின் டிடிசி பணியாளர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் போதை மருந்து மற்றும் மதுபாவனைக்கான எழுந்தமானமான சோதனைகள் வரும் திங்கட்கிழமை முதல் நிறுத்தப்படும் என ஒன்டாரியோ தொழிலாளர் உறவுகள் வாரியத்தின் நடுநிலை தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த எழுந்தமான சோதனைகள் நியாயமற்றவை, காரணமற்றவை மற்றும் அரசியலமைப்புக்கு புறம்பானவை என அது கூறியுள்ளது. கனடாவின் அநேகமான பகுதிகளுக்கு கடும் விபத்துக்கான எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா விடுத்துள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளும் கியூபெக் மற்றும் மணிடோபா மாகாணங்களின் கணிசமான பாகங்களும் இதில் உள்ளடங்குகின்றன. தெற்கு ஒன்டாரியோவில் உணர்நிலை 40°C கடக்கும் எனவும் இந்த வெப்ப அலையின் தாக்கத்தின் உச்சநிலை உள்ள நாளாக இன்றைய தினமே இருக்கும் என்றும் சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடந்த ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற்றுத் தருவதாக கூறி 1000 கோடிக்கும் மேலாக லஞ்சம் பெற்றமைக்காக கைதாகிய திமுக பிரமுகர் அரசகுமார் மீது குண்டர் சட்டத்தை போலீசார் அமல்படுத்தியுள்ளனர். அதேவேளையில் இவ்வழக்கில் தம் மீது அவதூறு பரப்பியதாக குற்றம் சாட்டி தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் நிர்வாகி நந்தகுமாருக்கு பகிரங்க மன்னிப்பு மற்றும் 50 கோடி நட்டஈடு வழங்க வலியுறுத்தி முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இலங்கையில் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து செயல்பட அறிவித்துள்ளமைக்கு அரசாங்கம் காரணமில்லை என்றும் தமிழ் மக்களுக்கான தீர்வுகளை அரசாங்கம் வழங்காதன் அர்த்தமில்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து வழிநடத்தும் பொறுப்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் பிரச்சனையே இதுவென அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.
3: ரோஜா பூந்தோட்டம்

0: காற்றில் பரவும் இசை போல
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
2: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: போட்ட புது சேலை உடுத்தி
4: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
4: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டர் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
3: பிரிமல் டொயோட்டா, டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காபரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
7: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
3: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
8: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

நேரம் 3:45 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையங்கும் கிழக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான அரையிறுதிப் போட்டி ஹாஃப் டைமில் மேலதிகமாக 6 நிமிடங்கள் வழங்கப்பட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 1-0 என்கின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் தொடர்ச்சியாக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. 22வது நிமிடத்தில் ஸ்பெயின் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இப்போதைய எதிர்வுகுறல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஸ்பெயின் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் 55% இருக்கின்றன. பிரான்சுக்கான வாய்ப்புகள் 17% தொடர்ந்து இந்த போட்டிகளில் ஸ்பெயினின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1-0 என்கின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது பிரான்சுடனான இந்த அரையிறுதி போட்டிகளில். எனவே இறுதிப் போட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு நியூயார்க் நியூஜெர்சி ஸ்டேடியத்தில் இடம்பெற இருக்கிறது. இந்த இறுதிப் போட்டியில் முதலாவதாக நுழைகின்ற அணி எது என்பதை இந்த போட்டியை தீர்மானிக்கின்ற போட்டியாக அமையிருக்கிறது. நாளைய தினம் அடுத்த அரையிறுதிப் போட்டி அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் இடம்பெற இருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 1

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன்,
2: 4 7 8 6 0 7 0 2 4 3 7 8 6 0 7 0 0 2
1: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
8: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
9: மீனாட்சி மீனாட்சி.
8: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

நேரம் 6:07 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3:00 to 5:00 வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வெளியில் இப்பொழுது 37°C 44°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உயர்வான வெப்பநிலைக்குரிய எச்சரிக்கை சுற்றுச்சூழல் கனடாவால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. வெயில் பிரதானமாக இருக்கின்றது. அதே வழியில் நாளைய தினமும் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை 31°C அதி கூடிய வெப்பநிலையாக இருக்கும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 7% அதிகரிக்க இருக்கிறது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஹாஃப் டைம் நிறைவடைந்து போட்டி மீளவும் ஆரம்பித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே 22வது நிமிடத்தில் ஒரு கோலினை ஸ்பெயின் பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஹாஃப் டைமுக்கு முன்னதாக ஸ்பெயினினுடைய ஆதிக்கம்தான் உயர்வாக இருந்தது. 1-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்சை ஸ்பெயின் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. இந்த அரை இறுதிப் போட்டிகளில் இப்பொழுது இந்த இடைவேளை நிறைவடைந்து அடுத்த அரைப்பகுதி போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. பரபரப்பாக தொடர்ந்து மீஸ்டெஃபோடு இணைந்திருங்கள். ஸ்கோர் விவரங்களை நாங்கள் உடனுக்குடன் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃப்எம் 102.7 பாபு கேட்டரிங் வழங்குகின்ற சம்மர் ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை பிட்டு ரால் தொக்கு நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலோடு 8.95. புதன்கிழமை சைனீஸ் ஸ்டைல் ஃபிளாட் நூடுல்ஸ் வித் பீன் ஸ்ப்ரவுட்ஸ் 8.95. வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய் தொக்கு 8.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு.

0: favorite music
1: on your favorite station. 102.7
0: East FM.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின்சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
7: The station with the
8: best
7: music.
0: It's East FM.
1: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இரண்டாவது கோலினையும் ஸ்பெயின் பெற்றிருக்கின்றது. பிரான்ஸ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியினை தந்திருக்கின்றது. குறிப்பாக 58வது நிமிடத்தில் பெட்ரோ போரோ இரண்டாவது கோலினை ஸ்பெயினுக்காக அடித்திருந்தார். அதன் அடிப்படையில் இப்பொழுது 2-0 என்கின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 59 நிமிடங்களை போட்டி கடந்திருக்கின்றது. 85 வீதமாக இருக்கின்றது ஸ்பெயின் இறுதி போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள். இப்பொழுது இந்த போட்டியினை பொறுத்தவரையில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டியில் 22வது நிமிடத்தில் ஒரு கோலினை ஸ்பெயின் பெற்றிருந்தது. இப்பொழுது 58வது நிமிடத்திலும் இரண்டாவது கோலினையை பெற்று தன்னை வலுப்படுத்தியிருக்கிறது ஸ்பெயின். ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. டல்லாஸ் ஸ்டேடியத்தில் இந்த போட்டி இங்கு எங்களுடைய நேரப்படி 3 மணிக்கு ஆரம்பமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற இருக்கின்றது. அதில் வெற்றி பெறுகின்ற அணியினை இன்றைய போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணிய இறுதிப் போட்டியில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கனடிய நேரம் 3 மணிக்கு சந்திக்க இருக்கின்றது. இதுவரையிலான நிலைமைகள் அடிப்படையில் ஸ்பெயின் வலுவான முன்னிலையில் இருக்கின்றது. 2-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்சை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாங்கள் இன்றைய நாளில் மோட்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: மோகேஜ் ரீஃபைனான்ஸ் சர்வீஸ்ங்க நாடுதான் மோகேஜ் 24 சக்தி வகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அடிவுகள் இடங்களில் தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சக்தி வகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்கள் குறிப்பாக பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றார் மோகேஜ் 24 சக்தி வகை. ஆகவே அழைப்பதற்கான தொலைபேசி ரகம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். இதேபோல பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் அப் அதாவது நீங்கள் ஒரு புதிதாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்கு $75,000 வரை நீங்கள் பிசினஸ் ஸ்டார்டிங் லோனை பெறக்கூடிய வாய்ப்பையும் பெற்று தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ள மீண்டும் தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் செகண்ட் மோகச்சினை சிறந்த வட்டி வீதத்தை பெற்று தருகிறார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரேசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. இதேபோல லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் நீங்கள் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கிகளான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மோகச்சினை பெற்று ஒன் பேமெண்ட்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்று தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகை. நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி ரகம் 416-821-4512 ஆக நீங்க அழைக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜினை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் சக்தி பகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமி கிட் லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரிவர் ஃபீ இல்லாமலும் பெற்று தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகை. நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்க முடியும். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகை. மோகேஜ் சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி வகையை நாடலாம் 416-821-4512 416-821-4512.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:24 பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான அரையிறுதிப் போட்டி பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2-0 என்கின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் முன்னிலை வகித்திருக்கின்றது. இறுதிப் போட்டிகள் நுழைவதற்கான வலுவான சந்தர்ப்பங்களோடு ஸ்பெயின் தொடர்ச்சியாக விளையாடிக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுவேளையில் தொடர்ந்தும் இந்த போட்டியில் ஸ்பெயினின் ஆதிக்கம் ஒப்பீட்டளவில் உயர்வானதாகவே நீடித்திருக்கிறது. குறிப்பாக முதலாவது கோலினை பெற்றதிலிருந்து 22வது நிமிடத்திலிருந்து பிரான்ஸ் தனது ஆதிக்கத்தினை இன்னும் இந்த போட்டியில் வலுப்படுத்தியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை தொடர்ந்து 58வது நிமிடத்தில் இரண்டாவது கோலினை பெற்றதன் ஊடாக ஒரு வலுவான முன்னிலையில் இப்பொழுது பிரான்ஸ் 2-0 என்கின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் பிரான்சினை முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 22வது நிமிடத்தில் கோல் போட்டதிலிருந்து ஸ்பெயின் இவ்வாறு தொடர்ந்தும் தன்னுடைய பலமான ஆதிக்கத்தினை இந்த போட்டியில் செலுத்தி வந்த சூழலில் தான் 2வது கோலினையும் பெற்று இப்பொழுது 2-0 என்கின்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:25.

0: நேரம் 4:30 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான அரையிறுதிப் போட்டி இப்பொழுது 68 கடந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது.
1: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: டொரண்டோ நகர மத்தியின் பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது அப்பகுதி மக்களின் ஆரோக்கியத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என பொது சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். அதிகரிக்கும் விமான பறப்புகளால் உருவாகும் காற்று மாசுபாடு மற்றும் சத்தம் ஆகியன முக்கிய கரிசனைகளாக உள்ளதென டொரண்டோவின் தலைமை சுகாதார வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளாா்.

0: அமெரிக்காவுக்கான கனடாவின் ராஜதந்திர குழுவில் மாற்றங்களை செய்யும் வகையில் புதிய நியமனங்கள் பிரதமர் மாக்கானியால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நியூயார்க்கின் கெனடிய துணை தூதராக ஷெல் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி சுசன்னா பியர்ஸும், லாஸ் ஏஞ்சல்ஸுக்கான கெனடிய துணை தூதராக முன்னாள் சுகாதார அமைச்சர் கமால் கேராவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக பேச்சுக்கள் இழுபறியில் உள்ள சூழலில் இப்புதிய நியமனங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும்படி தமக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை எனவும், சொந்த விருப்பத்தின் பேரிலேயே இணைந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமது பேச்சொன்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளையில் திமுகவும் அதிமுகவும் கூட்டுக்களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் விமர்சித்த நிலையில், அதிமுக உறுப்பினர்களை திருடும் விஜய்தான் களவாணி என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் தமிழர்சுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் முன்வைத்த தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றினால் எந்த தடையுமின்றி தேர்தல்களை நடத்த முடியும் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஆனால் தேர்தலை நடத்துவதற்கு எந்த தீர்மானத்தையும் அரசாங்கம் தற்போதைக்கு எடுக்காதென அது விசனம் வெளியிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. Log on to eastfm.ca.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: மனு, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: நேரம் 4:40. பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான அரையிறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 78 நிமிடங்களை போட்டி கடந்திருக்கின்றது. 2-0 என்கின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் தொடர்ச்சியாக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் அரையிறுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 92% இப்பொழுது அதிகரித்திருக்கின்றன.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. 4:46 முதலாவது அரையிறுதி போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையில் 84 நிமிடங்களை கடந்திருக்கின்றது. ஸ்பெயின் 2-0 என்கின்ற கோல் கணக்கில் தொடர்ச்சியாக முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. 22 நிமிடம் மற்றும் 58 நிமிடத்தில் 2 கோல்களை ஸ்பெயின் பெற்றிருந்தது. பெனால்டி கிக்கில் முதலாவது கோல் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான சூழலில் 2-0 என்கின்ற கோல் கணக்கில் தொடர்ச்சியாக ஸ்பெயின் அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. இறுதிப் போட்டிகள் நுழைவதற்கான வாய்ப்புகளையும் பிரகாசமாக கொண்டிருக்கிறது. 84 நிமிடங்களை போட்டி கடந்திருக்கின்ற சூழலில் ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:51 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான அரையிறுதிப் போட்டி 89 நிமிடங்களை கடந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2-0 என்ற கோல் கணக்கில் தொடர்ந்தும் ஸ்பெயின் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் மோட்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களை மீண்டும் அறிந்து கொள்ளலாம்.
1: சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றிருக்கின்றார் மோகேஷ் 24 சக்தி பகீம். அதுவேளை குறிப்பாக பிசினஸ் ஸ்டார்டிங் லோன், குறிப்பாக நீங்கள் புதிதாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கின்ற பொழுது $75,000 வரை நீங்கள் பிசினஸ் ஸ்டார்டிங் லோனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார். இது பற்றிய மேலதிக விவரங்களை நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல செகண்ட் மோக்கஜினை ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரசல் கிரெடிட் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதற்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கேஜாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கேஜினை பெற்று உங்களுக்கு மிக வசதியாக ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியை பெற்றுத்தருகின்றார் மோக்கேஜ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியே நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டிருக்கின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. இதேபோல உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட் லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். உங்கள் வீட்டுக்கான மோகேஜினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடிய வேண்டாம் கூட அதை வீரண்ட சூடாகவும் உங்களுக்கு மோகேஜ் ரினுவலை பெற்றுத்தருகின்ற குறிப்பிடத்தக்கது
0: மேலதிகமாக 7 நிமிடங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் தொடர்ந்து ஸ்பெயின் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரத்தை தொடர்ந்து இஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி 22 உங்களை சந்திக்கும்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
4: வல்முரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379. 1819-322-1379.

0: நேரம் 5:03 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்வது ஈஸ்ட் எஃப் எம்இன் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களும் நேராளும் கூட 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5-5-4-4-0-4-0-4-0-4-0-4-0.
0: முதலாவது அணியாக இறுதி போட்டிக்குள்ள ஸ்பெயின் நுழைந்திருக்கின்றது. 2-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் இணை வெற்றி பெற்று ஸ்பெயின் இறுதி போட்டிக்குள்ள நுழைந்திருக்கின்றது. 22 நிமிடத்தில் பெனால்டி கிக் ஊடாக ஒரு கோல் மற்றும் 58 நிமிடத்தில் இன்னும் ஒரு கோல் இணை பெற்று இவ்வாறு 2-0 என்கின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணி இந்த அரையிறுதி போட்டியில் வெற்றி அடைந்திருக்கின்றது. நாளைய தினம் அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற போன்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணியோடு இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மோத இருக்கின்றவையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. பிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப் எம் 102.7. 5:04 இது கோஃபி டபுள் டபுள்.

0: நேரம் 5:09 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோஃபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க நாதன்?
2: மிகவும் நல்லா இருக்கேன். நீங்கள் இருவரும் இரு உறவுகளும் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் இரண்டு உறவுகளும் நல்ல சுகமாக இருக்கின்றோம். அந்த நலம் விசாரித்த உறவுக்கு நன்றி. சொல்லுங்க, என்ன பாடு கேட்கலாம் நாதன்?
2: நான் எங்கே அந்த லாவண்யா, அங்கே அந்த லாவண்யா.
0: நன்றி. 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலிக்க இருக்கின்றது. 5:10
3: எங்கு

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன் 4-3-7-8-6-0-7-0-0-2.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ் பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: நேரம் 5:19, ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
8: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: நல்ல சுகமா இருக்கின்றோம். யார் பேசுறீங்க?
9: பாஸ்கர்
7: பேசுறேன். எப்படி இருக்கீங்க பாஸ்கர்? அதாவது ஐஸ் கட்டியை முழுங்கி இருக்க மாட்டேன்
9: பாருங்களேன்.
7: நடமாடும் ஏக்கடிச்சுன்றீங்க. சரி, என்ன பாட்டு கேட்கலாம் பாஸ்கர்? இன்றைக்கு
8: வெளியில் 38°C உணரப்படுவது, 45°C. நாளைய தினம் புதன்கிழமை 31°C ஆகவும் உணரப்படுவது, 37°C ஆக இருக்கும்.
7: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 7% அதிகரிக்க இருக்கின்றது.

0: ஐந்து மணி 24 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் ரிஷி. வணக்கம் லாவண்யா. அப்படி இருவரும் இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கின்றோம் ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன பாடு கேக்கலாம்?
2: அறிந்து
1: கொள்ளலாம்.
3: வணக்கம். எந்த ஒரு மோட்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோட்கேஜ் 24 நிறுவனம் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பெரும்பாலத்திலே சேவையாட்டி கொண்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட கூகுள் ரிவ்யூகளை பெற்று மக்களின் 1000க்கும் மேற்பட்ட மோட்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாக மோட்கேஜ் 24 ஜிடிஏ பெரும்பாலத்திலே 3 இடங்களிலே காரியாலயங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த வருடத்தில் மட்டுமே நாங்கள் $75 மில்லியன் மோட்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாகவும் 1000க்கும் மேற்பட்ட மோகர்களுக்கு இடத்துல வந்து Top 20 புரோக்கரேஜாகவும் நமது நிறுவனம் வந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் எந்த ஒரு மோட்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோட்கேஜ் 24 நிறுவனத்திலும் உங்களுடைய மோட்கேஜுக்கான ஆரம்ப படியை நீங்கள் நம்பிக்கையுடன் எடுத்து வைக்கக்கூடிய நிறுவனமாக 10 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நன்மை பெற்ற நிறுவனமாக இருக்கின்றது. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512. இந்த சூழல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம், வந்து உங்களுடைய பர்ச்சேஸுக்கான மோட்கேஜை வந்து எந்த வங்கியில் செய்ய போறோமோ எப்படி செய்ய போறீங்கன்றதை செய்யலாம். உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸான ப்ராப்பர்ட்டி வருதுன்னா நிச்சயமாக ஸ்கோஷியா, பிஎம், டிடி ஆகிய வங்கியிலும், இல்லை செல்ஃப் எம்ப்ளாயிடா இருந்தால் உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணாட்டியும் கூட சில சர்ட்டினோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்களை வைத்து வந்து சில வங்கிகள் தான் எங்களுக்கான மோட்கேஜ் உங்களுக்கான மோட்கேஜை மால் பெற்றுத்தர முடியும். அலையுங்கள் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் இன்று வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெப்ஸ் இருக்கு, பலருக்கு 100,000 டெப்ஸ் இருந்தால்

0: மூலம் என்னுடன் கலந்து ஆலோசிக்கலாம். 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரீஃபைனான்ஸை வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். ஸ்கோஷியா பிரதான வங்கிகளான ஸ்கோஷியா, பிஎம்ஓ, டிஎடி ஆகிய வங்கிகள் வந்து உங்களுடைய செகண்ட் மோட்கேஜ், பிரைவேட் மோட்கேஜ், எல்லா கிரெடிட் கார்டு கடன் எல்லாவற்றையும் உண்டாக்குவது மட்டுமன்றி உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்களை 50% வரை குறைத்து, மற்றது உங்களுடைய லோவ இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் உங்களுக்கான மோட்கேஜை பெற்று தருகிறோம். அலையுங்கள் 416-821-4512, 416-821-4512. செகண்ட் மோட்கேஜ் அப்ரூவல் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours, நோ கிரெடிட் செக், நோ அப்ரேசல். 416-821-4512.
1: நன்றி, வணக்கம். நன்றி சக்தி.

0: தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangale Sandikkirgala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolamudiyam, Ungal Loan Processing Nei, Udanakudan Email Udaga Update Seyyapadam, Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-90
2: செய்திகள்.
3: டொரண்டோவின் டிடிசி பணியாளர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் போதை மருந்து மற்றும் மது பாவனைக்கான எழுந்தமான சோதனைகள் வரும் திங்கட்கிழமை முதல் நிறுத்தப்படும் என ஒன்டாரியோ தொழிலாளர் உறவுகள் வாரியத்தின் நடுநிலை தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த எழுந்தமான சோதனைகள் நியாயமற்றவை, காரணமற்றவை மற்றும் அரசியலமைப்புக்கு புறம்பானவை என அது கூறியுள்ளது.
4: கனடாவின் அநேகமான பகுதிகளுக்கு கடும் வெப்பத்துக்கான எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா விடுத்துள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளும் கியூபெக் மற்றும் மெனிடோபா மாகாணங்களின் கணிசமான பாகங்களும் இதில் உள்ளடங்குகின்றன. தெற்கு ஒன்டாரியோவில் உணர்நிலை 40°C எட்டும் எனவும் இந்த வெப்ப அலையின் தாக்கம் உச்சநிலையில் உள்ள நாளாக இன்றைய தினமே இருக்கும் என்றும் சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளது.
3: தமிழ்நாட்டின் கடந்த ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற்றுத்தருவதாக கூறி 100 கோடிக்கு மேலாக லஞ்சம் பெற்றமைக்காக கைதாகிய திமுக பிரமுகர் அரசகுமார் மீது குண்டர் சட்டத்தை போலீசார் அமல்படுத்தியுள்ளனர். அதேவேளையில் இவ்வழக்கில் தம் மீது அவதூறு பரப்பியதாக குற்றம் சாட்டி தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் நிர்வாகி நந்தகுமாருக்கு பகிரங்க மன்னிப்பு மற்றும் 50 கோடி நட்டஈடு வழங்க வலியுறுத்தி முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்.
4: இலங்கையின் 6 தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து செயற்பட அறிவித்துள்ளமைக்கு அரசாங்கம் காரணமில்லை என்றும் தமிழ் மக்களுக்கான தீர்வுகளை அரசாங்கம் வழங்காதென அர்த்தமில்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து வழிநடத்தும் பொறுப்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் பிரச்சினையே இதுவென அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
5: மியூசிக்னா என்ன?
6: மியூசிக்னா இசை.
5: இசைனா?
6: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
5: இசை எங்க இருந்து வரும் தெரியுமா?
6: என்ன சார், இது கூட தெரியாது.
2: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
4: 5:35 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நான் கருணா பேசுறேன்.
3: எப்படி இருக்கிறீங்க கருணா?
7: நன்றி வணக்கம்.
4: 4165 4 4 0

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:05:41 காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் காஃபி டபுள் டபுளில் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ராஜ்?
2: சோமா இருக்க, நீங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். ராஜ், என்ன செய்து கொண்டிருக்கீங்க?
2: எல்லாம் முடிஞ்சு போயிட்டா போய் கொண்டிருக்கோம்.
0: சரி, என்ன பாட்டு கேட்க போறோம்? இன்றைக்கு நீங்களும் கோஃபி டபுள் டபுள் அழைத்த பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையிலான HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் பேக்யார்டுடன் கூடிய புத்தம் புதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $711,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. அத்துடன் சிங்கிள் கிராஜ் டிட்டாச் ஹோம்ஸ் ஃப்ரம் $899,000, டபுள் கிராஜ் டிட்டாச் ஹோம்ஸ் ஃப்ரம் $983,000, 2100, 2500, 3000, 3500, 4000 square feet in a palveru alavugalil, neengal paralam. Finished basement, walkout basement, metam separate entrance options irukkindrana. 30, 36, 38, 45 feet. Lot designs ullana, closing 2027. Melathiga vivarangalukku aliyungal, Lakshan Kandasamy, 416-888-8044.
0: East FM 102.7 kettukondirukkireengal, coffee double double.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165081 9552.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Ingu Mattume Dr. Pavithra Nandeshwarar Survey Valangukirar. 416-299-1020.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, Tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
7: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் East FM 102.7.
8: நேரம் 5:51 ஈஸ்ட் எஃப் எம் இல் காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
9: காஃபி டபுள் டபுள் இல் இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர். வணக்கம்.
10: வணக்கம்.
8: வணக்கம். யார் பேசுறீங்க?
10: திருமதி செல்வா செல்வி.
9: எப்படி இருக்கிறீங்க?
10: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் அப்படி?
8: நாங்க எல்லாரும் நல்ல சுமார் இருக்கின்றோம் திருமதி செல்வா செல்வி. என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?
10: என்னென்றால், விஞ்ஞானம் வளர வளர தாய்மை மணிக்கூட்ட கண்டுபிடித்து எல்லாம் வச்சு தங்க தங்க கடமைகளை மக்கள் செய்கிறார்கள். ஆதிகாலத்து மனிதனுக்கு எங்கள் நண்பன் கோழி சேவல் தான் உதவி செய்தது
8: இல்லையா? சேவல் கூற சத்தத்தை கேட்டுதான் அந்த நேரத்துல விடிஞ்சிருச்சு என்று சொல்லி நாங்க டிசைட் பண்ணினாங்க.
10: அதை விட பாக்கியராஜா இறந்த பெரிய கவலை. அவற்ற படங்களை போட்டு பார்ப்போம் என்று பார்த்தா இந்த பாட்டினா மிகவும் பிடித்தது. இந்த கோழி கூவு நேரம் குக்கு குக்கு அந்த பாட்டை போட.
8: சரி, படங்களை காண்டி வருது கேட்க போறோம். நன்றி செல்வா செல்வி இணைந்தோண்டமைக்கு.
10: நன்றி. வணக்கம்.
9: நன்றி
8: நன்றி நன்றி. அந்த காலத்துல சேவல் குவிச்சுன்னா விடிஞ்சிருச்சு. இந்த காலத்துல குவிச்சுன்னா முடிஞ்சிருச்சு. சேவல் முடிஞ்சிருச்சு. அப்படி ஏண்டிருக்கு இல்லாமல் அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. கோஃபி 77 மணி வரை ஒலிக்க இருக்கின்றது. 416-554-4040 416-554-4040.

0: சொல்லல, நான் கூறுதான், பிரியாணி போல இருக்கு.
1: சேவல் கூப்பிடுச்சு.
0: அடுத்த நேரம் சந்திக்கிறோம் நாங்கள். கோபி டபுள் டபுளில் வணக்கம்.
2: வணக்கம் லவண்டியா, ரிஸ்காந்த், எப்படி இருவரும் இருக்கிறீங்க?
0: நல்ல சமயம் இருக்கின்றோம் டோமில் சந்திர, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். நன்றி நன்றி.
1: சொல்லுங்க.
2: இன்று ஒரு ஜானகி அம்மாண்ட ஒரு பாடல் என்ற கேட்போம் என்று.
0: கண்டிப்பாண்டி, உங்களுக்காண்டி ஒரு நல்ல பாட்டு எஸ் ஜானகி அவர்கள் பாடின பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம். வேலையா இருக்கிறீங்களா என்ன மாதிரி டோமில் சந்திர?
1: வணக்கம்.
3: நாங்கள் மீண்டும் நேரடியாக இணைந்திருக்கிறோம் இந்த பொழுது. எங்களோட சக்தி பகை இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்தி பகை. வணக்கம். எந்த ஒரு மோக்கிய தேவையாக இருந்தாலும் மோக்கிய 24 நிறுவனம் வந்து கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பெரும்பாலத்திலே சேவையாற்றி கொண்டிருக்கிறது. ஜிடிஏ பெரும்பாலத்திலே 3 இடங்களிலே காரியாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமன்றி கடந்த வருடத்தில் மட்டும் 75 மில்லியன் டாலருக்கு மேலான மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாகவும், கடந்த 10 வருடங்களிலே 1000க்கும் மேற்பட்ட மோர்கேஜ்களை பூர்த்தி செய்து மற்றது வந்து மக்களின் நன்மதிப்பெற்ற நிறுவனமாகவும் மோகே 24 நிறுவனம் இருக்கின்றது. இன்றைய சூழலில் பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் அப்படின்னு சொன்னால், ஒரு 100,000 டெப்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரு மாதாந்த கட்டுப்பணங்கள் நீங்கள் பார்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $1,000 மேலே வந்து நீங்கள் $3,000 கிட்ட பே பண்ணுவீங்க. அதே 100,000 நீங்கள் ஹோம் இக்விட்டி லோனாக வரும்பொழுது ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ணாமல் உங்களை கிரெடிட்டையும் ஹெல்த்தியாக வைத்துறக்க உதவும். மற்றது ஒரு மந்த்லி மாதாந்த கட்டுப்பணம் $800 தான் வரும். இது வந்து இதில் லெண்டர் ஃபீ கிடையாது, ரினியூவல் ஃபீ இல்லை, ஒரு ப்ரைவேட் மோர்கேஜ் கிடையாது. ஆகவே இந்த பெற்றுக்கொள்வதன் மூலமும் நீங்கள் இதற்கான பணத்தை வந்து நீங்கள் வந்து மிக எளிதாக வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பொழுது விட்ரா பண்ணிக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512, 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பில்டர்ஸ் பர்ச்சேஸ் வருது, பர்ச்சேஸ் மோட்கேஜ் செய்ய போறீங்கனால நீங்கள் ஏர்லியாக உங்களை கண்டெக்ட் பண்ணும் பொழுது ஆயிரக்கணக்கான பர்ச்சேஸ் மோட்கேஜ் அனுபவத்தை கொண்டு, க்ளோஸ் பண்ண அனுபவத்தை கொண்டு உங்களுக்கான பர்ச்சேஸ் மோட்கேஜ் எப்படி ஒரு குறித்த நேரத்தில் வந்து நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணலாம், அதாவது பில்டர் பெனால்டி, லோயர்ஸ் பெனால்டி வந்து கடைசி இன்னும் நீங்கள் வந்து ஆளாகுவீங்க, கடைசி நேரத்தில் உங்களோட மோட்கேஜ் க்ளோஸ் பண்ணி, ஆனால் உங்களுக்கான பர்ச்சேஸ் மோட்கேஜ் எப்படி நாங்கள் டைமுக்கு க்ளோஸ் பண்ணலாம் என்றதுக்கு உங்களை கைட் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் என்பதை நாங்கள் கைட் பண்ணுகிறோம். நீங்கள் அப்படி ஒரு பர்ச்சேஸுக்கான மோட்கேஜ் வேண்ட போகிற சூழல் இருந்தால் கடைசி நிமிஷம் சர்ப்ரைஸை தவித்துக் கொள்ள விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 416-821-4512, 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் செகண்ட் மோர்கேஜ் அப்டு ஒன்லி 24 hours பண்ணிங்க இன் 72 hours. இது மட்டும் இல்லாமல் ரீஃபைனான்ஸ் வந்து உங்களோட மாதாந்த கட்டுப்பாடுகளை 50% குறைப்பது மட்டுமல்ல, உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ், வெஹிக்கிள் லோன் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஒரு மோர்கேஜாக 50% மட்டும் உங்கள் பேமெண்ட்டை குறைப்பது மட்டுமன்றி ஸ்கோஷியா பேங்க், பிஎம்ஓ, டிடி ஆகிய பிரதான வங்கியில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் உங்களுக்கான மோர்கேஜை நாங்கள் பெற்றுத் தருகிறோம். ஆகவே எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் என்னுடன் கலந்து ஆலோசிக்க குறித்துக் கொள்ளுங்கள். 416-821-4512, 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் மோர்கேஜ் 24 நிறுவனத்தை தொடர்பு கொண்டு மோர்கேஜ் சம்பந்தமானவரை எங்களுக்கு தீர்வை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி நன்றி சக்தி பகை, எங்களுடன் இணைந்து கொண்டதற்கு.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:06 கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: நான் ரவி கதைக்கிறேன். இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் ரவி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: எப்படி போகுது ஈவினிங் எல்லாம்?
2: வேலை முடிஞ்சு போய் கொண்டு இருக்கிறோம்.
0: வேலை முடிஞ்சு போறீங்க, வக்கியோட வக்கியா போய் கொண்டிருக்கீங்க அப்படியா?
2: சரியான
0: பாட்டு. ஆமா ஆமா. சரி, என்ன
2: பாட்டு
1: கேட்கலாம் சேர்ந்து கேட்கலாம். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகளின் முதலாவது செமிஃபைனல் என்று இடம்பெற்றிருந்தது இந்த போட்டி. இந்த போட்டியினை பொறுத்தவரையில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றிருந்தது. 2-0 என்கின்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கின்றது. நாளைய தினம் இடம்பெற இருக்கிற போட்டி அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அடுத்த செமிஃபைனல் போட்டி. இதில் வெற்றி பெறுகின்ற அணி இறுதிப் போட்டியில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெயினினை எதிர்கொள்ள இருக்கின்றது. அதே வேளையில் நாளைய போட்டியில் தோல்வியடைகின்ற அணி தேர்ட் பிளே ஆஃபுக்காக பிரான்ஸ் அணியினை சனிக்கிழமை எதிர்கொள்ள இருக்கணுமே. இங்கே குறிப்பிடத்தக்கது,
1: வெளியில் 38 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 43 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 31 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 37 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 7% அதிகரிக்க இருக்கின்றது.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் எலெக்ட்ரிசிட்டி ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் பேக்யார்டுடன் கூடிய புத்தம் புதிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $711,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் ஹோம்ஸ் ஃப்ரம் $899,000, டபுள் கராஜ் டிட்டாச் ஹோம்ஸ் ஃப்ரம் $983,000, 2100, 2500, 3000, 3500, 4000 ஸ்கொயர் ஃபீட் என பல்வேறு அளவுகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஃபினிஷ்ட் பேஸ்மெண்ட், வாக் அவுட் பேஸ்மெண்ட் மற்றும் செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்ஸ், 30, 36, 38, 45 ஃபீட் லாட் டிசைன்ஸ் உள்ளன. க்ளோசிங் 2027. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மோர்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167572006.
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50-கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra-களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
7: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வியா யாது?
1: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்
8: 6:16 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
9: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. பபி கதைக்கிறேன்.
10: வணக்கம் பபி, எப்படி இருக்கிறீங்க?
8: நல்ல சோமா
9: இருக்கிறேன்.
10: நீங்க இருக்கிறீங்க?
8: 416-555-4444.

0: 6:22 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க கரண்?
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம் கரண்?
0: சரி சரி, பாட்டு உங்களுக்கு அண்ணி வருது கேட்க போறோம். ஈவினிங்ல என்ன செய்ய கொண்டிருக்கீங்க கரண்? வேலை நடந்து கொண்டிருக்கா? சரி சரி, எத்தனை மணி கிட்ட வேலைக்கு? சரி சரி சரி,
1: பாடு கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக மோட்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம்.
2: மோகேஜ் ரீஃபினான்ஸ் தவிர்க்கிறீங்க. நான் தான் மோகேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டு இருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்படி 100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சொந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார். இதுவரை பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் அப் குறிப்பாக $75,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து புதிதாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கின்ற பொழுது நீங்கள் $75,000 வரை லோனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்று தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி நேரடியாக அழைப்பதற்கு 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல செகண்ட் மோகச்சினை ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார். இதில் லெண்டர் பி அப்ரேசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்திலே அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி வகி நேரடியாக அழைப்பதற்கு 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். இதேபோல லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கு அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கிகளான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மோகஜினை பெற்றுத் தருகின்றார். இதில் குறிப்பாக 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி வகி நேரடியாக அழைப்பதற்கு 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வழியே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகி. ஆகவே நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். இதேபோல ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் 5 லட்சம் வரை கோமி கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியை முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகி. நேரடியாக அழைப்பதற்கு 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக உங்கள் வீட்டுக்கான மோகச்சினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அது பீலண்டர் சூடாகவும் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகி. ஒன்றை நினைப்படுத்திக்கொள்ளும், 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகி. உங்களுடைய மோகேஜ் சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடும் ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார் சக்தி வகி. விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-821-4512 416-821-4512.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோ நகர மத்தியின் பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது அப்பகுதி மக்களின் ஆரோக்கியத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என பொது சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். அதிகரிக்கும் விமான பரப்புகளால் உருவாகும் காற்று மாசுபாடு மற்றும் சத்தம் ஆகியன முக்கிய கரிசனைகளாக உள்ளதென டொரண்டோவின் தலைமை சுகாதார வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: அமெரிக்காவுடனான கனடாவின் ராஜதந்திர குழுவில் மாற்றங்களை செய்யும் வகையில் புதிய நியமனங்கள் பிரதமர் மார்க் கார்னியினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நியூயார்க்கின் கனேடிய துணை தூதராக ஷெல் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி சுசன்னா பியர்ஸும், லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கான கனேடிய துணை தூதராக முன்னாள் சுகாதார அமைச்சர் கமால் கீராவன் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக பேச்சுக்கள் இழுபறியில் உள்ள சூழலில் இப்புதிய நியமனங்கள் இடம்பெற்றுள்ளன.
2: தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும்படி தமக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை எனவும் சொந்த விருப்பத்தின் பேரிலேயே இணைந்ததாகவும் முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமது பேச்சொன்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளையில் திமுகவும் அதிமுகவும் கூட்டுக் களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் விமர்சித்த நிலையில் அதிமுக உறுப்பினர்களை திருடும் விஜய்தான் களவாணி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார்.
3: இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் முன்வைத்த தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றினால் எந்த தடையுமின்றி தேர்தல்களை நடத்த முடியும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஆனால் தேர்தலை நடத்துவதற்கு எந்த தீர்மானத்தையும் அரசாங்கம் தற்போதைக்கு எடுக்காதென அது விசனம் வெளியிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: நேரம் 6:32 ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
3: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் திசி லாவணியா. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ருக்மணி. லாங் டைம் பிறகு எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கிறேன்.

0: நீங்கள் இதுவரை அப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: பாட்டு சக்தியோட பாட்டு. அப்படி நீங்கள் இருவரும் சோமா இருக்கிறீங்க, ஆனால் வருத்தம் மாறிக்கிறாங்க, தலைமன் மாறி.
2: அது இப்ப உங்களோட குரல் கேட்டுதானே, எப்படி போகணும்னு பாருங்க.
0: அது என் அம்மன் அம்மன் வரதான் போடுறேன். அதனால எல்லாம் ஜோம்
2: பெறுவேன். இதுக்குதான் ருக்மணி வேணும் பண்றது. சரி சரி. உங்களோட வெக்கேஷன், உங்களோட வெக்கேஷன் எல்லாம் நல்ல மாதிரி போய் ருக்மணி? பாட்டு வருது, எல்லாரும் கேட்போம், மீண்டும் பேசலாம். நன்றி
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றி நன்றி. 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், இது கோஃபி டபுள் டபுள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:38 கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க சிவானந்தன்? நாங்களும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம். நல்ல நல்ல மாதிரி சொல்றீங்க, பதில் சொல்லுங்க. என்ன பாட்டு கேட்கலாம்?
2: வேலை எப்படி போகுது?
0: நாங்க வேலை எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல மாதிரி தான் போயிருது. இவரைக்கும்
2: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க நீங்க? அந்த பால் தான் அந்த ஆரோக்கியத்துக்கு காரணமா? சுத்தமான பசுப்பால். சரி சரி, பாட்டு வருது கேட்கறோம். நன்றி இணைந்து.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரை எலெக்ட்ரிசிட்டி ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் பேக்யார்டுடன் கூடிய புத்தம்புதிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $711,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் ஹோம்ஸ் ஃப்ரம் 899,000, டபுள் கராஜ் டிட்டாச் ஹோம்ஸ் ஃப்ரம் 983,000, 2100, 2500, 3500, 4000 ஸ்கொயர் ஃபீட் என பல்வேறு அளவுகளில் பெறலாம். ஃபினிஷ்ட் பேஸ்மெண்ட், வாக் அவுட் பேஸ்மெண்ட் மற்றும் செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்ஸ், 30, 36, 38, 45 ஃபீட் லாட் டிசைன்ஸ் உள்ளன. க்ளோசிங் 2027. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044.

0: அடுத்த
1: நேயர் யாரங்களோடு பாடலை விரும்பி கேட்க? வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ஐஸ்வர்யா?
2: நல்லா இருக்கேன், நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம் ஐஸ்வர்யா. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சரி, பாட்டு உங்களுக்கு ஆண்டி வருது, எல்லாரும் கேட்க போறோம். எப்படி போகுது ஈவினிங் எல்லாம் ஐஸ்வர்யா உங்களுக்கு?
2: நல்ல வெயிலோட போகுது.
1: வெயிலோட விளையாடி கொண்டிருக்கீங்க அப்ப நீங்க?
2: இல்ல இல்ல
1: இல்லையா, அவசியமா வீட்டுக்கு இருக்கிறீங்க?
2: ஆமா.
1: சரி சரி, ஆமா, நல்ல வெயில் வகையா தான் இருக்குது. பாட்டு கேட்கலாம். நன்றி, இணைந்து வண்ணமைக்கு
2: நன்றி, வணக்கம். இதுவரைக்கும்
0: நன்றி, வணக்கம்.
1: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மிளவு மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களை அறிந்துள்ள போகின்றோம்.
3: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் விளக்கினீங்கனால்தான் மோர்கேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். மிசிசா கலவிஸ் கேவனுக்கு முன்பாக டொரண்டோவில் ஜங்கன் ஷோப்பிலும் ஸ்காம்பரோவில் மாக்கவன் மில்ல சந்திப்பு கரைகள் அமைந்திருக்கிறது மோர்கேஜ் 24. உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை வைத்துக் கொண்டு வித்தின் காஃப் நவரில் எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வைத்தல உலக மொக்கச் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களை கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு 100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வைத்தலை பெற்றுத்திருக்கின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. அதுபோல குறிப்பாக நீங்கள் செகண்ட் மோர்கேஜினை ஒரு சிறந்த வட்டி வைத்தலை பெற்றுத்திருக்கின்றார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரூசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்திலே அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்திருக்கின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 416-821-4512 நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக நீங்கள் லைன் கிரெடிட் கார்டு, ரோங் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினை பெற்று 1 பேமெண்ட் செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத்தருகின்றார் மோக்கச் 24 சக்தி பகி. நேரடி அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள
1: நிமிடம் இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
0: 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தொடர்ந்து நம்முருவினிங்க தொகுத்து வழங்குவதற்கு நிபாஜினி மற்றும் சஹானா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
0: லாவண்யா,
1: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca. உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
2: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 4 1 6 9 9 3 8 4 4 3.
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4 3 7 2 1 3 3 3 3 2.
6: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 4 3 7 2 4 3 1 7 1 9, 4 3 7 2 4 3 1 7 1 9.
7: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408
8: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto.
9: மீனாட்சி மீனாட்சி
8: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
10: It's time to Toyota at Brimmel's Toyota Summer Savings Event.
11: நேர்களுக்கு வணக்கம். மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டாவில் இருந்து பி எஸ் சுதாகரன். July 16-20 வரை தெரிவு செய்யப்பட்ட வாகனங்கள்ல $8,000 வரை நீங்க சுமிக்கலாம். கையிருப்புல இருக்கிற வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடெயிலிங் கிட், $400 ஸ்டோர் கிரெடிட். எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ ஹோம் இவி சார்ஜிங் கிட். அதே மாதிரி 12 டெமோஸ் வாகனங்களை வாங்க அதிகமாக சுமிக்கலாம். பிரிமல் டொயோட்டா மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் அழையுங்கள். பி எஸ் சுதாகரன், 4 1 6 2 9 2 0 0 3 3.
12: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, 647-522-1775. KM Business business.ca.
13: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
14: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட், சந்திப்பில், யாலோ பில்டிங்கில்,
15: 416-332-2989. மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 9056677200.

வீட்டுக்கு

0: இருக்கவே இருக்கு. கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சஹானா.
4: மாலை வணக்கம் நிபாஜினி. எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நல்லமா இருக்கிறேன்.
3: இந்த சூடு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான மாதிரி இல்லையா?
4: இதே போதும், இதே தாங்க மேல தந்தா கஷ்டம்.
3: அது மட்டும் இல்லாம இந்த ஹீட் வார்னிங் இன்னுமே அமலில் இருக்கிறது. நாளைய தினம், நாளை மாலை வரை இந்த சூடு உங்களுக்கு இருக்கும் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நீங்களும் முடிந்த அளவு தண்ணீர் அருந்தி வெளியே
4: வராதீங்கன்னு
3: அதெல்லாம் வழியில தண்ணி குடிச்சு கொஞ்சம் ஹைட்ரேட்டடா இருங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று ஜூலை மாதம் 14ஆம் தேதி நிகழ்ச்சியோட 9 மணி வரைக்கும் நீங்களும் சந்தோஷமாக நம்ம உறவு நிகழ்ச்சியோட இணைந்திருக்க முடியும்.
4: தொடர்ச்சியாக 2 மணி நேரமும் உங்களுக்காக நாங்களும் இந்த விஷயங்களை போல இன்றைய நாளும் கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்களும் அதெல்லாம் கேட்டுக்கொள்றதுக்கு ஈஸ்டப்எம் நிகழ்ச்சிகளை ஈஸ்டப்எம்.ca வழியாகவும் உங்கள் போன ஆப்பாக கூட டவுன்லோட் செய்து எங்க இருந்தாலும் இந்த நேரம் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் Facebook, Instagram, TikTok இல் East FM தமிழ், YouTube இல் East FM 102.7. East FM தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
3: வெளியே காலநிலையை பார்த்து சொன்னால் தற்பொழுது 37°C சூழ்நிலை 44°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாகன எரிபொருளின் விலையிலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இந்த காலநிலை எங்கேயோ போயிருக்குதோ அதே மாதிரி வாகன எரிபொருளின் விலையும் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 7% உயர்வடைய இருக்கின்றது.
4: அது மட்டும் இல்லாமல் நாங்களும் இந்த முதல் மணித்தியாலத்தில் என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றத வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். முதல் மணித்தியாலத்தில் முதல் பாடலை எடுத்து நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போகிறோம். அதுக்கு பிறகு நல்லதா 4 விஷயம் சொல்லும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கும் பிறகு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்றைய நாள் முக்கியமான 3 நிகழ்வுகள், அதாவது 3 முக்கியமான ஹாட்டா ட்ரெண்டிங்கா இருக்கிற செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக முதன்மை 3 பகுதி இருக்க போகிறது.
3: இரண்டாவது மணித்தியாலத்தில் இன்று 8 மணிக்கு நேர்களை சந்திக்கும் அள்ளி தந்த வானம் போடி நிகழ்ச்சி உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து செய்திகள் என்று சொல்லி எல்லா விஷயமும், அது மட்டுமில்லாமல் நல்ல நல்ல பாடல்களும் உங்களுக்காக வரப்போகிறது. எனவே 2 மணித்தியாலங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருங்கள்.

0: என்னதான் இந்த வெயில் சூடா இருக்கு சூடா இருக்குன்னு சொல்லி நாங்க சொன்னாலும் இந்த பாட்டுல வர்ற மாதிரி அந்த வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி என்று அவ்வளவும் செய்யும் பொழுது அந்த செய்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஆனந்தம்
1: தானே.
0: ஏழு மணி 8 நிமிடம் இந்த பொழுதில் நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம்.
1: இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த வார்த்தை வைகள்.
0: வைகள் என்றால் என்ன பொருள்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாள் விடியல் அல்லது கடந்து போகும் பொழுது என்பதை தான் வைகள் என்று அழைப்பார்கள்.
1: முக்கியமாக வைகறை என்பது அதிகாலை நேரத்தை குறிக்கும். ஆனால் வைகள் என்பது விடியலை குறிப்பதோடு மட்டுமல்லாமல் நாள்காட்டியின் ஒவ்வொரு நாளை குறிக்கவும் வந்து இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமாக இது தமிழ் நூல்கள்ல வந்து இப்ப பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற பார்த்தோமானால் குறுந்தொகையில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எனவே நாங்கள் இன்று எடுத்து வந்த அந்த அழகிய தமிழ் வார்த்தை வைகள் என்ற சொல்லாகும்.

0: 7:14 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் ஈஜிஸ்டி ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் பேக்யார்டுடன் கூடிய புத்தம் புதிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றை $711,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் ஹோம்ஸ் ஃப்ரம் 899,000, டபுள் கராஜ் டிட்டாச் ஹோம் ஃப்ரம் 983,000, 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என பல்வேறு அளவுகளில் பெறலாம். ஃபினிஷ் பேஸ்மெண்ட், வாக் அவுட் பேஸ்மெண்ட் மற்றும் செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன்ஸ், 30, 36, 38, 45 ஃபீட் லாட் டிசைன்ஸ் உள்ளன. க்ளோசிங் 2027. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
0: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இன்று கூட செமிஃபைனல்ஸ் ஆரம்பித்திருக்கின்றது. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டியில் இன்று இடம்பெற்ற போட்டியில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் மோதிக்கொண்டன. அதில் 2 கோல்ஸை பெற்று ஸ்பெயின் வந்து ஃபைனல்ஸுக்கு முன்னேறி இருக்கிறது. நாளைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினாக்கு இடையிலான அடுத்த செமிஃபைனல்ஸ் போட்டி நாளை மாலை 3 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. எனவே ஃபைனல்ஸுக்கு யார் போக போகிறாங்கன்னு சொல்லி நாளையோடு தெரிந்துவிடும்.
1: ஆமாம், அதுலேருந்து ஒரு அணி தேர்வெடுக்கப்பட்டு போக இருக்கிறது. நாங்கள் அப்படியே ஃபைனல்ஸையும் பார்த்துடலாம்,
0: நிச்சயமாக பார்த்துடலாம்.
2: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் E-Step 102.7.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்டன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
6: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
7: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:24 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் வானலையில் நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இந்த பொழுது நாங்களும் நல்லதா நாலு விஷயம் சொல்லும் நேரமாக இருக்கிறது. இன்றைய நாள் அப்படி என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, உங்கள் கைபேசியில் வரும் அனைத்து சமூக ஊடகம் மற்றும் அனாவசியம் மற்ற செய்திகளின் அறிவிப்புகளை, அதாவது நோட்டிபிகேஷன்ஸை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணி வைங்கோ அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். அந்த நல்ல விஷயமா இருக்கு.
0: அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு தரமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு சத்தம் அல்லது அந்த ஒளிரும் திரையும் நமது மூளையில் டொப்பமாயின் என்ற வேதிப்பொருளை தூண்டி நம் கவனத்தை உடனடியாக சிதறடிக்கிறதாம். ஒரு முறை கவனம் சிதைந்தால் மீண்டும் அந்த வேலையில் முழுமையாக நீங்கள் ஈடுபட நமது மூளைக்கு சராசரியாக 23 நிமிடங்கள் தேவைப்படும் என்றும் கூட ஆய்வுகளும் கூறுகின்றன.
1: 23 நிமிடங்களுக்குள்ள அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் என்ன பண்றது?
0: மீண்டும் மீண்டும் இதே நாங்கள் செஞ்சுட்டு இருக்க போறோம். அதனால தான் ஒரு ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் போன் ஸ்கிரீனையே ஸ்கிரீன் டைம் எல்லாம் அதிகரித்து விடும். எனவே இது சாத்தியமா இல்லையான்னு தெரியல. நிறைய பேருக்கு இது உண்மையாவே அந்த நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறது கஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் இதை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை நல்லதா இருக்கும் என்றதுதான் நாங்க இன்றைக்கு நல்லதா நாலு விஷயம் பகுதியில் எடுத்து வந்திருக்கின்றோம்.
1: தொடர்ச்சியாக நீங்களும் ஈஸ்டம் 102.3 இணைந்திருக்கலாம். இந்த பொழுதில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
2: மோகேஷ் ரீஃபைனன்ஸ் சொல்லிக்கிறீங்க. நாடலாம் மோகேஷ் 24 சக்தி பக்கி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாக்கத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்க 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு 100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார். குறிப்பாக செகண்ட் மோகச்சினை ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகிறார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரூசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்று தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் லைன் கிரெடிட் கார்டு லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்த இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கிகளான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கஜை பெற்றுத்திருக்கின்றார். இதில் ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியையும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே நீங்கள் இவ்வாறு ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கஜை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு வருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி இதுபோல எங்களுடைய ஃபர்ஸ்ட் மோக்கஜை பிரேக் பண்ணாமல் 5 லட்சம் ரூபாய் வரை கோமி கிட் லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு வருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி உங்களுடைய மோக்கை சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் சக்தி பகியை நாடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அது பீல் என்ற சூடாக மோக்கச்சினை பெற்று தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு வருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி என்பது குறிப்பிடத்தக்கது. ஜிடிஏ பெரும்பாக்கத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக மிஸ்ஸஸ் ஆக்காவலிஸ் கே ஒன் மோலுக்கு முன்பாக டொரண்டோவில் ஜங்கன் ஷோப்பட்டில் மிஸ் காபரவர் மாக்கவன் மில்லா சந்திப்பு கரையில் அமைந்திருக்கிறது. மோகேஷ் 24 ஆகவே உங்களுடைய மோக்க சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் சக்தி பகையை நாடலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு பிசினஸ் லைன் கிரெடிட், அதாவது உங்களுடைய 2 இயர்ஸ்க்கு மேல் உங்களுடைய பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு 100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றிருக்கிறார். இது போலவே நீங்கள் பிசினஸ் ஸ்டார்டிங் லோன், குறிப்பாக நீங்கள் புதிதாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கின்ற பொழுது $75,000 வரை நீங்கள் பிசினஸ் ஸ்டார்டிங் லோனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுத்தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி அழைப்பதற்கு 416-821-4512 416-821-4512.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All-Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன்,
3: 8647-860-702. Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangukirar, 416-299-1020.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
4: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:45 நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம உரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் பேக்யார்டுடன் கூடிய புத்தம்புடிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றை $711,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. அத்துடன் சிங்கிள் கராஷ் டிட்டாச் ஹோம்ஸ் ஃப்ரம் 899,000, டபுள் கராஷ் டிட்டாச் ஹோம்ஸ் ஃப்ரம் 983,000, 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என பல்வேறு அளவுகளில் பெறலாம். ஃபினிஷ் பேஸ்மெண்ட், வாக் அவுட் பேஸ்மெண்ட் மற்றும் செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், 30, 36, 38, 45 ஃபீட் லாட் டிசைன்ஸ் உள்ளன. க்ளோசிங் 2027. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
0: 7:46 நிமிடம் நாங்கள் இந்த பொழுதில் முதன்மை மூன்று பகுதிக்கு வந்திருக்கின்றோம். உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை, ட்ரெண்டிங் நியூஸை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் ஹோமஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் துறைமுகங்களுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை மீண்டும் அமல்படுத்தியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. கடந்த ஜூனில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நீக்கப்பட்டிருந்த இந்த முற்றுகை அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் முடங்கியதாலும் மோதல் மீண்டும் தீவிரமடைந்தாலும் மீள அமலுக்கு வந்திருக்கின்றது.
1: ஆமாமா, முற்றுகைக்கு முன் அமெரிக்கா ஈரானின் ராணுவ இலக்குகள் மீது புதிய தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த பதட்டம் மத்திய கிழக்கில் போர் அபாயத்தை அதிகரித்துள்ளதுடன் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மற்றும் சர்வதேச எண்ணெய் சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அச்சம் தற்பொழுது நிலவுகிறது.
0: இன்னொரு விஷயமாக, கனடாவின் நிதியுதவியுடன் கட்டப்பட்டு July 27 திறக்கப்பட உள்ள கோடி ஹோப் பிரிட்ஜ் சர்வதேச பாலத்தின் கட்டண வருவாய் பகிர்வு தொடர்பான புதிய ஒப்பந்தத்தின் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன்படி பாலத்தின் நிகர லாபத்தில் ஒரு பகுதி அமெரிக்காவுடன் பகிரப்படும் என்றும், மேலும் வழக்கத்திற்கு மாறான கட்டண உயர்வு அல்லது குறைப்புகளுக்கு அமெரிக்காவின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
1: அதேவேளையில் கனடா மற்றும் அமெரிக்கா இடையேயான வர்த்தக பதற்றத்தை தொடர்ந்து எட்டப்பட்ட இந்த உடன்படிக்கை நீண்டகால தாமதத்திற்கு பிறகு பாலம் திறக்கப்படுவதற்கான வழியை ஏற்படுத்தியிருக்கின்றதா.
0: இன்னொரு செய்தியாக, நீதிமன்றத்தில் வேண்டுமென்றே பொய்யான சாட்சியம் அளித்ததாக கண்டறியப்பட்ட ஒன்டாரியோ காவல்துறை அதிகாரிகளின் விவரங்களை பதிவு செய்யும் மாகாணத்தின் கண்காணிப்பு முறை சில வழக்குகளை தவறவிட்டிருக்கலாம் என வெளியாகியுள்ள ஆவணங்கள் தெரிவிக்கின்றன.
1: இதனால் குற்றவியல் வழக்குகளில் காவல்துறையினரின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் நடைமுறை குறித்து புதிய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த விவகாரம் வெளியானதைத் தொடர்ந்து தவறவிடப்பட்ட வழக்குகளை மீளாய்வு செய்து கண்காணிப்பு முறையை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றன.
0: இதுவரை முதன்மை மூன்று பகுதியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் ஈவினிங்.

0: நேரம் 7:52 ஈஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் மோகேஷ் ஒன்பது வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஷ் ரீஃபினான்ஸ் தவறுக்கு நீங்கள் நாடலாம். மோகேஷ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாலத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வைத்திலே பெற்று தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகை 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். இதுவரை குறிப்பாக உங்கள் வீட்டுக்கான மோகேஜை நீங்கள் பிரதான வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை வீல் என்ற சூடாகவும் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கையும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகை. இதுவரை செகண்ட் மோகேஜினை ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரெசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கையும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகை. 416-821-4512 நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கலாம். குறிப்பாக நீங்கள் லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கியான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வைத்திரு மோகச்சினை பெற்று 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியை பெற்று தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகை. நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சினை நீங்கள் ஜிடிஏ ஜிடிஏ மற்றும் ஜிடிஏக்கு வெளியே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கான மோகச்சி கூட சிறந்த வட்டி வைத்திலே பெற்றுத் தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகை. இதேவேளை உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகேஜ் பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமி கிச்சு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகை. 416-821-4512 நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை நீங்கள் குறிப்பாக ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகிம். அதுபோலே பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் குறிப்பாக நீங்கள் புதிதாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஸ்டார்டிங் பிசினஸ் ஸ்டார்டிங் லோனாக $75,000 வரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகிம். ஆகவே மோகேஷ் சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகளுக்கும் நீங்கள் நாடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். 416-821-4512 416-821-4512

0: திசையெங்கும் கேட்கும் இசை உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரவ் குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: வல்முறின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி,
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandikkindreergala? No problem. Pradhana Vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad Credit Consult Proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal Loan Processing Nei udanukkudan email oodaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908
6: புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.

0: 8:01 இஸ்தெஃப்எம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது மணி நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இஸ்தெஃப்எம் .ca உடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்தெஃப்எம் தமிழ், யூடியூபில் இஸ்தெஃப்எம் 102.7.
1: வெளியே காலநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 41 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஹீட் வார்னிங் தொடர்ந்தும் GTA பெருமாள் பகுதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் இஸ்தெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தலாம். இஸ்தெஃப்எம் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 7% உயர்வடைய இருக்கின்றது.
1: இந்த பொழுதில் நாங்களும் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். நேர்களும் இணைந்து கொண்டு நீங்களும் உங்களுக்கான அதாவது அந்த கேள்விக்கான பதிலை பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய நாள் என்ன போட்டி நிகழ்ச்சி அப்படின்னா, அளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
0: அளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியில் வழக்கம் போலவே நாங்கள் வந்து ஒரு நாட்டின் இல்லாட்டி ஒரு நகரத்தின் வளம் பற்றிய கேள்விகளோடு தான் உங்களோடு இணைந்திருக்க போகிறோம். இன்றும் ஒரு கேள்வி